நேரம் 5:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 18 நாள், பிரபவ வருடம் சித்திரை மாதம் 25 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 8 நாள் வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: உலகில் தின்பதற்காக இறைச்சியை வாங்குவோர் இல்லையென்றால் விற்பதற்காக உயிரை கொலை செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். குறள் எண் 256, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: தினர் பொருட்டால் கொள்ளாது உலகனின் யாரும், விளை பொருட்டால் ஊன் தருவாரில்.
0: உலகில் தின்பதற்காக இறைச்சியை வாங்குவோர் இல்லையென்றால் விற்பதற்காக உயிரை கொலை செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். குறள் எண் 256, அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நாளொரு குரல் கேட்டோம். இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிங்கப்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல். அதைத் தொடர்ந்து 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள், அதில் காந்தி அஞ்சலி பகுதி 45. 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோவலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சிவகங்கை பையூர் பிள்ளைப்பட்டி காளியம்மன் திருக்கோவில் சிறப்புகள், வழங்குபவர்

0: பரமக்குடிமே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகைப்போக்கள், 8 செய்தி சுருக்கம் சனியஞ்சல், 8:20 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 த்ரோ இசை, 9 செய்தி சுருக்கம், 9:20 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 செய்தி சுருக்கம், 10:20 விருப்ப கானங்களில் என் விருப்பம், 10:30 ஒருபட பாடல் தீபாவளி திருப்பட பாடல், 11 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 11:20 கண்ணாடி மாளிகை, மானாவாரி விவசாயத்தின் அதிக மகசூல் பெற உளவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12 ஸ்நேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல், 12:50 ஸ்நேகிதியே, 1 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 வானொலிக்கு 90. சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 2:30 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 3:20 மெல்லவரும் பாட்டு, 4 செய்தி அறிக்கை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து, 4:20 வசந்தன் கோவில் அங்கும் ஆட்டக்கலம், 4:30 ஆட்டக்கலம், 5 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 5:20 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை. அதைத் தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12 நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள், 7:00

அதைத் தொடர்ந்து 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. இலக்கியங்களில் மதுரை சிறப்புரை விளங்குகிறார் 6 தொல்காப்பியன் அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 9:15 திரைக்கானம். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசை நிறைவு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5:49 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை ஏஞ்சலாக கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல பகுதிகள் கேட்க காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: timelines. During the visit, Mr. Misri also met Khaldun Al Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company, to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy, with a key regional ally effectively blocking the operation known as Project Freedom before it could gain traction. Mr. Trump has shifted focus to diplomacy, describing recent talks with Iran as very good and saying a permanent deal is very possible. Iran is now reviewing a 14-point U.S. proposal to end the war, with Tehran's Foreign Minister Abbas Araghchi calling for dialogue and diplomacy. The proposed framework would pause hostilities and open a 30-day window of final negotiations, even though core issues, including Iran's nuclear program, would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.
3: கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். நாம் விரும்புகின்ற நினைவுகளே கனவுகளாகின்றன என்கிறார் உளவியல் ஆய்வாளரான சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள். ஒரு சிலரின் கனவோ சமுதாய மாற்றத்திற்கான முதல் விதையை நடுகிறது. ஒருவன் தேம்ஸ் நதிக்கரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். பசியால் களைப்பாக இருந்தான். அங்குள்ள பெஞ்சில் போய் அமர்கின்றான். அப்போது ஒரு அழகான பெண் ஒரு பெரிய படகு போன்ற காரில் வந்து இறங்குகிறாள். அவன் அருகில் வந்து அமர்கிறாள். அவனுக்கு நல்ல உணவை தருகிறாள். என்ன அதிசயம் பாருங்கள், உணவை தந்ததோடு மட்டுமில்லாமல் ஊட்டியும் விடுகிறாள். நல்ல உடையையும் அவனுக்கு தருகிறாள். அவன் கேசத்தை கோதி விடுகிறாள். அவன் சங்கோஜமாக சற்றே தள்ளி அமர்கிறான். அவ்வளவுதான், தொகுக்கின்ற சத்தம் கேட்கிறது. இப்படி முடிகிறது சிலரின் கனவு. தூக்கத்திலேயே அவன் தேம்ஸ் நதியோடு போய்விட்டான். இப்படி வாழ்க்கையை ஆடம்பர கனவில், பொழுதுபோக்கு கனவில் மூழ்கி தொலைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். ஆனால் கனவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்திய பொறியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய விஸ்வேஸ்வர் ஐயா அவர்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு பெட்டியில் படுத்து உறங்கிக் கொண்டு வந்தார். ரயில் ஒரு அடர்ந்த காட்டின் வழி நடு மெசை வேளையில் சென்று கொண்டிருந்தது. திடீரென இவர் எழுந்து ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தார். வண்டி நின்றுவிட்டது. இவர் ஏன் இந்த நடுக்காட்டில் நடு மெசையில் வண்டியை நிறுத்தினார் என யாருக்குமே புரியவில்லை. எல்லோரும் கோபமாக இவரிடம் ஏன் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தீர்கள் என கேட்டனர். இவர் மெதுவாக கூறினார், 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் தண்டவாளத்தில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ஆனால் இந்த ரயில் இப்பொழுது அதனை கடந்து சென்றால் நிச்சயமாக ரயில் கவிழ்ந்துவிடும் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். அதனால் ரயிலை தயவு செய்து இயக்க வேண்டாம் என்று சொல்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும், கனவு கண்டீர்களா என்று கொந்தளிப்பாக மற்ற பயணிகள் இவரை திட்டத் தொடங்கினர். இவர் அமைதியாக கூறினார், இல்லை, என் உறக்கத்தில் ரயில் செல்லும் ஓசையில் ஒரு மாற்றத்தை உணர்கிறேன் என்றார். இதற்குள் புகைவண்டி ஓட்டுநர் வந்து இவரை பார்க்கிறார். புகைவண்டி ஓட்டுநர் நினைக்கிறார், இவர் பெரிய அறிஞராயிற்று, இவர் சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்கக்கூடும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கிறார். அந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்புகிறார்கள். தொழில்நுட்ப வல்லுநர்கள் தண்டவாளத்தை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அதே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஒரு வெடிப்பு இருப்பதை பார்த்தனர். தூக்கத்தில் கூட விழிப்பு நிலையில் இருந்து விபத்தை தவிர்த்த அறிஞர் அவர். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல.

0: விடாமல் செய்வதே கனவு என்பது இப்போது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக புரிந்திருக்கும். கனவுகளே நம்மை இலக்கு நோக்கி இயக்கும் இயந்திரங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கனவு மெய்ப்படும் போதெல்லாம் சமூகத்தில் கலங்கரை விளக்கங்கள் தோன்றி கொண்டிருக்கின்றன. எனவே கனவே கலையாது. நல்ல கனவுகள் உங்களுக்கு வரட்டும், வாழ்க்கையும் உங்களுக்கு புதிதாக மலரட்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்கு.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டிட்டு இருக்கோம். நேரம் 6:15.

அட புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: போனியா போச்சு அம்மம்மா.
1: புதியது பிறந்தது பழையது பொருந்தது அழகா சிவ சிவ பழைய பரம சிவமே. வைத்தியம் அழிஞ்சது அழகா சிவ சிவ பழைய பரம.

தாளில் வச்சு உள்ள துணிவு உள்ளவர் ஊருக்கு உதவும் நம்மவர் வாத்தியத்தார் சொட்டுத்தான் ஓசையெல்லாம் எட்டு அடியம்மாடி எல்லோரும் ஆட்டம் ஓடும் நாட்டானோ புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவசிவ பழைய பரமசிவமே பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவசிவ பழைய பரமசிவமே பொன்னாச்சி பாரு இது வர வேண்டான ஊரு அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னான வேலை படவீராப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா

காற்றிடனும் அண்ணன் மொழியை ஏற்றிடனும் ஓரிரத்து மக்கள்தான், ஓர்வயத்து பிள்ளைதான். அடியம்மாடி தெம்மாங்கு பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே.

0: பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா.
1: தேவர் மகள் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நிறைய 6:20.

0: இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோமாரி நோய்க்கான மரபுசார் மூலிகை மருத்துவம் பற்றி அறிந்து கொள்ளலாம். கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களினால் உற்பத்தி திறன் வெகுவாக குறைவதோடு சில சமயம் கால்நடைகளையே இழக்கவும் நேரிடுகிறது. கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களில் கோமாரி நோயின் தாக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நோய் சாதாரணமாக இரட்டை குழம்புகள் கொண்ட எல்லா கால்நடைகளுக்கும் வரும். இந்த நோய் உண்டாக்கும் நச்சுயிரிகள் கால்நடைகளை தாக்கும் நோய்க்கிருமிகளில் மிக மிக சிறிய அளவுடையது ஆகும். இந்த கோமாரி நோயை உண்டாக்கும் நச்சுயிரி 7 பெரும் பிரிவுகளாகவும் சுமார் 60 உட்பிரிவுகளாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த வகையான நச்சுயிரி பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை கண்டறிவது சிரமமாகி விடுவதால் நோயின் பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் சிரமம் காணப்படுகிறது. இதனை காணை நோய், கால் மற்றும் வாய் நோய், கால்கட்டு, கால் சப்பை, வாய் சப்பை என்றும் அழைப்பர். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இந்நோய் பொதுவாக பசுமாடுகளை அதிகம் பாதித்தாலும் எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் பன்றி போன்ற இரட்டை குழம்புகளை உடைய கால்நடைகளையே அதிகம் தாக்கக்கூடியது. இந்நோய் பரவும் முறை. இந்நோயானது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் சிறுநீர், பால், சாணம் மற்றும் உமிழ்நீர் மூலமாக மற்ற கால்நடைகளுக்கு பரவுகிறது. பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து நோய் நேரடியாக மற்ற மாடுகளுக்கு தொற்றும் வாய்ப்பிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து தீவனம், தீவன தட்டுகள், தண்ணீர், வைக்கோல் போன்ற பொருட்களின் மூலம் இந்நோய் பரவுகின்றது. இந்த நச்சுயிரியானது தட்பவெட்ப நிலையை தாங்கி மாட்டு கொட்டகையில் சுமார் 15 நாட்கள் வரை உயிர் வாழும் குணமுடையது. காற்றின் மூலம் சுமார் 300 கிலோமீட்டர் வரை வேகமாக பரவும் தன்மை கொண்டது. இந்நோயின் அறிகுறிகளாக அதிகமான காய்ச்சல் ஏற்படும், வாயிலிருந்து நுரை கலந்த உமிழ்நீர் நூல் போல் ஒழுகி வாயை சப்பிய வண்ணம் காணப்படும், உள்வாய், நாக்கு, மூக்கு, கால், பால்மடி, பால் காம்புகள் ஆகிய இடங்களில் கொப்புளங்கள் உண்டாகும், பாதித்த மாடுகளில் திடீரென பால் குறைந்துவிடும், தீவனம் தண்ணீர் அதிகம் எடுக்காது, வாயில் காணப்படும் கொப்புளங்கள் அசை போடுவதால் உடைந்து புண்ணாகிவிடும், காலில் ஏற்படும் புண்களால் நடக்கும்போது நொண்டியும் மேலும் கால்களை அடிக்கடி உதறும், கறவை பசுகளில் மடிநோய் ஏற்படும், பால் காம்புகளில் புண் ஏற்படுவதால் பசு பாலை கறக்க விடாது, சினை மாடுகளில் கருசிதைவு ஏற்படும், மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நோய் பாதிப்பிலிருந்து மீண்ட மாடுகளில் அதிக இளைப்பு காணப்படும் மற்றும் தடித்து வளர்ந்த உரோமங்கள் காணப்படும், பாதிக்கப்பட்ட மாடுகளில் இரத்த சோகையும் காணப்படும், இளம் கன்றுகளில்

0: இந்நச்சுயிரியானது இருதய தசைகளை தாக்கி இறப்பை உண்டாக்கும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இயற்கையோடு இணைந்து வேளாண்மை செய்வதே ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்னங்க சார்?
2: இப்போ என்னோட பேர் சரவணன். எங்கள் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். நாங்கள் களிக்கம்பட்டி கிராமம் எங்களோட கிராமம். எங்களோட கிராமம் சின்னது தான். எங்கள் அப்பா காலங்கள்லேருந்து விவசாயம் தான் படிக்கிட்டுருக்காங்க. என்னன்னாலும் விவசாயம் பண்ண வேண்டிய சூழல் தான் நானும் இருந்தேன். ஏன்னா ஒரு படிப்பு கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு. 17 வருஷமாக தான் நான் அந்த விவசாயத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒருங்கிணைந்த பண்ணையம் ஏன் பண்ணணும் அப்படிங்கும்போது, அப்பா அவங்களாம் பண்ணிகிட்ருக்க விவசாயத்தில் பெரிய தோல்விகள் தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வெறுமனை விவசாயம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு வெறுமனை விவசாயத்தில் பெருசாக ஒரு இன்கம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒருங்கிணைப்பு பண்ணோம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விவசாயத்துக்கு தேவையான உரங்களை தயார் பண்ணுற மாடுகளை நம்மளே வச்சுக்கணும். அது மூலயமா இயற்கை விவசாயத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக போயிட முடியும். இது இல்லாமல் ஒரு கோழி, நாங்கள் ஒரு 500 நாட்டுக்கோழி வளர்த்துறோம். அந்த கோழியை வந்து கோழியாக வளர்த்து குஞ்சாக கொடுத்துட்றோம், முட்டையை கொடுத்துட்றோம். எங்களோட விவசாய வருமானத்தோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம். நாங்கள் பெருசாக அதுவும் எஃபோர்ட் போடுறது கிடையாது. மாட்டு மூலயமா பால் கிடைக்குது, இயற்கை உரம் கிடைச்சிருது. இதோட நாங்கள் சிப்பி காளான் ஒரு காளான் இருக்குது, அந்த காளான் நாங்கள் வளர்த்துறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா அந்த மாதிரி எங்களுக்கு அதனால் சின்ன யூனிட்டாக இருந்தாலும் அதில் எடுத்துட முடியுது. ஆடு வச்சுருக்கோம். இப்போ ஆட்டு பாலே நிறையா தேவைப்படுது சிலருக்கு. அதுவே இப்போ நல்ல மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அது மாதிரி யோசனை பண்ணி இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் ஒருங்கிணைந்த பண்ணையமாக நாங்கள் நினைக்கிறோம். இதன் மூலயமா வந்து நம்ம காய்கறி விலை குறைவு அதிகமாகுது, அது ஒரு பக்கம் நம்மளுக்கு விவசாயத்தில் லாபம் நஷ்டம் இருந்தாலும், இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இந்த சேர்த்து பண்ணும்போது நம்மளோட லாபம் வந்து இரட்டிப்பாக தான் மாறியிருக்கு.
1: இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு கோழி மாடு
2: புறா வச்சுருக்கோம்.
1: புறா
2: அந்த ஆடு வளர்த்துறது குறைவு தான் எங்களுக்கு, அந்த பெருசாக எஃபோர்ட் பண்ணல. மாடையும் கோழியும் வந்து எங்களுக்கு முக்கியமான உருக்களாக வச்சுருக்கோம்.
1: விவசாயம் சொல்கிறீங்க, விவசாயத்தில் என்ன பண்ணுறீங்க?
2: நாங்கள் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் மேடம். முன்னே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஆர்கானிக் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு இங்கே பக்கத்தில் காந்தி கிராம கேவிகே அவங்கள்ட்ட நிறைய அட்வைஸ் கட்டு, இன்ன வரைக்குமே அவங்களோட அட்வைஸ் படி தான் போயிட்டுருக்கோம். நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, நிறைய இடங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அது மூலயமா நாங்கள் இப்போ வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நாங்கள் காய்கறி போடுவோம். ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி போடுவோம். வெயில் காலம் வருதுன்னா சுரக்காய் போடுவோம். எந்த காய்கறி எந்த சீசனில் அதிகமான விளைவிக்குதோ அதை கண்டறிஞ்சு பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பந்தல் காய்கறி ஒரு பக்கம் வச்சுருக்கோம். அப்புறமா கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரியான பயிர்களை பண்ணுறோம் மேடம். அப்புறம் தென்னை, ஒரு 100 தென்னை இருக்குது. அங்கே தென்னையும் வந்துட்டு தேங்காயாக நாங்கள் சேல் பண்ணாமல் ஒரு எண்ணெய் சிக்கு போட்டு அதை எங்களோட தேங்காயை நாங்களே அதை கொப்பரையாக மாற்றி அதை வந்து ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி விற்கிறோம். இப்போ அதுலேயும் வேல்யூ ஆடர் பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில் சோப்பு போடுறோம் மேடம். இதையும் கூட ஒருங்கிணைந்த பண்ணையமாக கூட சேர்த்துக்கலாம் மேடம்.
1: மதிப்பு கூட்டி லாபம்
2: பார்க்கலாம் மேடம்.
1: இப்போ வந்து நீங்கள் இத்தனை இது பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக நீங்கள் செயல்படுத்திட்டு வரீங்க இல்லையா, இதுக்கு இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு?
2: அதான் மேடம், எங்கள் அப்பா அவங்க பண்ணிட்டு இருக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பெரிய அளவில் லாபம் எங்களுக்கு கிடைக்கல.
1: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பித்து நம்மளால் லாபகரமாக கொண்டு போக முடியும், நம்மளால் முடியுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு?
2: காந்தி கிராம கேவிக்கே எங்கள் தமிழ்நாடு வேளாண் துறை, அங்கெல்லாம் நான் சில பயிர்களோட வளர்ச்சி இல்லை அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க சில உதவிகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பயிற்சிகள், மத்திய சர்க்காரும் சரி மாநில சர்க்காரும் சரி நிறைய பயிற்சிகள் எங்களுக்கு காமிச்சிருக்காங்க மேடம். அந்த பயிற்சிகள் மூலயமா அவங்க இன்னொரு விவசாயம் பண்ணுறதை நேரடியாக கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஒரு 10 விஷயம் பார்க்குறோன்னா ஒரு 2 விஷயம் நம்ம பண்ணலாம்ல, அப்படி முயற்சி பண்ணோம் மேடம். அது எங்களுக்கு வந்து ஒரு லாபகரமாகவே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக எனக்கு தேவையான பயிற்சிகளை அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் அதை போய் கற்றுக்கிட்டு வந்து இப்போ பண்ணுறோம் மேடம். அதன் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்தது.
1: உங்களுக்கு நிறைய செயல் விளக்கம்லாம் காமிச்சிருப்பாங்க.
2: ஆமாம், எங்கள் நம்மளை மாதிரி விவசாயிகள் மற்ற இடத்துல பண்ணுறத நேரடியாக எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்பாட்லேயே எங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக தான் எங்களுக்கு அந்த கற்றுக்கிறவும் முடிஞ்சது, எங்கள் செயல்படுத்தவும் முடிஞ்சது மேடம்.
1: இப்போ பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு.
2: கண்டிப்பாக சொல்லணும் மேடம். வெறுமன விவசாயத்தை நம்பி இல்லாமல் நாங்கள் இப்போ சேர்த்து பண்ணுறது காரணமே இந்த தமிழ்நாடு வேளாண் துறையும் காந்தி கிராம கேவிக்கும் தான் மேடம்.
1: இப்போ நீங்கள் இயற்கை விவசாய முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, என்ன பயிர் இப்போ போட்டிருக்கீங்க?
2: இப்போ வந்து கொய்யா பண்ணியிருக்கோம், எலுமிச்சை. அப்புறம் ஒரு வயல் வந்துட்டு நாங்கள் இயற்கை விவசாயத்தை தாண்டி நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க மேடம். எந்த உரமும் களை எடுக்காமல் மருந்தடிக்காமல் அது மாதிரி ஒரு வயல் ட்ரை பண்ணிருக்கோம் மேடம். அதில் வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கோம், ஒரு 10 மரம். ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன கடை இருக்குது. எங்கிட்ட இப்போ விளையிற காய்கறி நேரடியாக கன்சியூமர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பல மரங்கள் நட்டுருக்கோம் மேடம். இன்னொரு 1 இயரில் எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும். ஆர்கானிக்காகவே நம்ம சேல் பண்ணலாம். இதையும் வந்து ஒரு இடைத்தரகர்கிட்ட கொடுக்காமல் நேரடியாக கன்சியூமர்கிட்ட. அப்போ நம்ம ஒரு 500 கிலோ கொய்யா உற்பத்தி பண்ணால் கன்சியூமர்

0: கொடுக்கறது கஷ்டம். 500 கிலோ கொய்யா உற்பத்தி பண்ணா கன்சூமர் கொடுக்கறது கஷ்டம். ஒரு 100 கிலோ கொய்யா 100 கிலோ மாங்காய் பண்ணா கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்கோம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: இன்று காலை 8:02 மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் அப்படியே எப்படா பாட்டு கேட்போம் அப்படின்னு ஆசையோட காத்துட்டு இருப்பீங்க. இன்று காலை 8:02:04:52 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 25:30, 75 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்த, மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
6: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: நிறமான மணி 30 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. இறை சிந்தனையில் இணையும் நேரம். இறைவனின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது பக்தி மாலை.

பக்தி மாலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 6:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இதுவரை இறை சிந்தனையில் இணைந்திருந்தோம். பக்தி மாலையில் நிறைவு பெறுகிறது. பக்தி மாலை மீண்டும் நாளை காலை 6:30 பக்தி மாலை தொடரும். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இனி அடுத்து 6:45 மாநில செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பெறத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன் அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய

புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன.

0: தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின்விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் களக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது.

0: ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
2: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
5: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்
6: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
7: ஆக்கிரமிக்கக்கூடிய அயல் உயிரினங்கள்ல தாவரங்கள் மட்டும் இல்ல, சில விலங்கினங்களையுமே கூறலாம். அதுலயும் நாம அறிவியல் பூர்வமாக அணுகாம சில இனங்களை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தினது மூலமா நம்ம சூழியல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல சில வகை உயிரினங்களை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ், ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கெளுத்து இன மீன் வகை. இது ரொம்ப பெரிதாக வளரக்கூடிய ஒரு மீன் வகை. நம் உள்ளூர் மீனவர்களுக்கு, உள்ளூர் கிராம மக்களுக்கு இதன் மூலமா நல்ல பொருளாதார அடிப்படை உருவாகும், ஒரு பொருளாதார ரீதியாக உதவும் அப்படின்னு சொல்லி இந்த மீனை நாம இங்கே அறிமுகப்படுத்தணும். இந்த மீனுடைய தன்மை என்ன அப்படின்னா, இதுக்கு மிக குறைவான அளவு ஆக்சிஜன் இருந்தாலே அந்த நீர்லேயே இதால் வாழ முடியும். தண்ணி இல்லாமல் நிலத்தில் இருந்தாலே அது கொஞ்ச நேரம் உயிர் வாழும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மீன் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதும் ஆகும். அப்போ நம்மளுடைய நாட்டு மீனினங்கள் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில இந்த மீனும் கலந்து இருக்கிறப்போ அதிகமான ஆக்சிஜனை உட்கொண்டு மிக குறைவான ஆக்சிஜன் இருந்தாலுமே இதனுடைய இனம் பெருகிக் கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய நாட்டு மீன் இனங்களுக்கான ஆக்சிஜன் தேவை குறைந்து அவைகள் அழிந்து போகின்றன. இந்த வகை கெளுத்தி மீன்கள் இருக்கும் நீர்நிலைகளில் வேறு எந்த நாட்டு வகை மீன் இனங்களாலும் அதனோடு போட்டியிட்டு வாழவே முடியாது. இதனால நம்ம நாட்டு மீன் இனங்கள் எவ்வளவையோ எழுந்திருக்கிறோம்னே சொல்லலாம். இதே மாதிரி கம்பூசியா மீன், அதாவது வட அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வகையான மீன் வகை. இந்த மீனையும் நாம இங்கே தான் அறிமுகப்படுத்தணும். எதுக்காக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, இது கொசு நீர்நிலையில் முட்டையிட்டு லார்வாவாக வளரும் பொழுது அந்த லார்வாவை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கொசுவை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மீனினம். ஆனால் இந்த மீனினம் அதிகமாக ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஆறுகள்லையும் குளங்களையும் அதிகமாக வளர்ந்து நம்மளுடைய நாட்டு மீனினங்கள் அழிவதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே இருக்குது. கொசுவும் குறையலை, நாட்டு மீனினங்கள் அழிந்து சூழியல் பாதிக்கப்பட்டதுதான் உண்மை. இதே மாதிரி ஆப்பிரிக்கன் நத்தை, ஆப்பிரிக்கன் கிரேட் ஸ்னைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நத்தை நாம் அறிமுகப்படுத்தலை, ஆனால் கப்பல்கள் மூலமாக ஒட்டி வந்தது நம்மளுடைய நிலப்பரப்பில் பெருகி இப்போ கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை வழியாக, துறைமுகங்களின் வழியாக உள்ளே வந்தது. இப்போது நம்மளுடைய நிலப்பகுதி எல்லாத்துலேயுமே இது ஆக்கிரமிச்சு நிற்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், இப்போல்லாம் மழைக்காலங்களில் நம்ம நாட்டு நத்தை இனமான அந்த சிறிய வெள்ளை ஓடுடைய நத்தைகளை பார்க்க முடியறதே இல்லை. நகர்ப்புறங்கள்லேயும் சரி, எல்லா இடங்கள்லேயும் இந்த ப்ரௌன் காப்பி கலரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய வகை நத்தையை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஆப்பிரிக்கன் நத்தை. இது உள்ளே வந்ததுக்கப்புறம் சரியான நடவடிக்கைகள் அறிவுபூர்வமாக நம்ம அணுகாததுனால என்ன ஆயிருக்குது அப்படின்னா, நாடு ஃபுல்லாக நிலமுழுக்க பரவி இதற்கான தேவையும் நம்ம நாட்டு நத்தைகளுக்கான தேவையும் ஒரே தேவை தான். அப்போது இந்த போட்டியில் இந்த பெரிய வகை நத்தைகள் ஜெயிக்கிறதுனால நாட்டு வகை நத்தைகள் சூழியல்ல வாழ முடியாமலே போயிடுச்சு. இது பல வகையான நோய்களையும் பரப்புது, நம்மளுடைய விவசாய பயிர்களை அழிக்கிறதுக்கும் காரணமாகவே இருக்குது. இந்த மாதிரி அயல்வாழ் உயிரினங்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு தாவரமாக

0: இருந்தாலும் சரி, ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் அதை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ மிக அறிவியல் பூர்வமாக அணுகி மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு சூழியல் பற்றிய சரியான புரிதல் நமக்கு தேவை. அந்த புரிதலின் மூலம் இது மாதிரியான அயல்வாழ் ஆக்கிரமிப்பு உயிரினங்களிலிருந்து நம் நாட்டு வகை உயிரினங்களை பாதுகாக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: இனிதே நிறைவு பெற்றது புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள். வணக்கம் நேர்களே, இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்க இருக்கிறோம் காந்தி அஞ்சலி, சத்திய சோதனை, சுயசரிதை, குரல் வண்ணம், நெல்லையில் அழகிய நம்பியவர்கள்.

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாவது பாகம், இந்தியருடன் தொடர்பை நாடினே எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. பிரிட்டோரியாவில் இருக்கும் எல்லா இந்தியரையும் கூட்டி வைத்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுமாறு நான் யோசனை கூறினேன். அம்மொழியை போதிக்க வகுப்பு எதுவும் அப்போது ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் தங்களுக்கு இருக்கும் வசதியை பொறுத்து கற்றுக்கொள்ள தாங்கள் தயாராயிருப்பதாக மூன்று இளைஞர்கள் அறிவித்தனர். இதற்கு அவர்கள் விதித்த நிபந்தனை அவர்களுடைய இடத்திற்கு நான் போய் போதிக்க வேண்டும் என்பது. அவர்களில் இருவர் முஸ்லிம்கள், ஒருவர் நாவிதர், மற்றொருவர் குமாஸ்தா, மூன்றாம் அவர் ஹிந்து. இவர் ஒரு சில்லறை கடைக்காரர். அவர்களுடைய சௌகரியப்படி போய் சொல்லிக் கொடுக்க நான் ஒப்புக்கொண்டேன். சொல்லிக் கொடுப்பதில் எனக்குள்ள தகுதியை பற்றி எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. என் மாணவர்கள் சளைத்து போனாலும் போகலாமே ஒழிய நான் சளைக்க மாட்டேன். சில சமயங்களில் நான் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போகும்போது அவர்கள் தங்கள் வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றாலும் நான் பொறுமையை எழுந்து விடுவதில்லை. ஆங்கிலத்தில் புலமை பெறும் வகையில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இம்மூவரில் எவருக்கும் விருப்பமில்லை. ஆனால் இவர்களில் இருவர் சுமார் 8 மாத காலத்தில் நல்ல அபிவிருத்தியை அடைந்தனர் என்று சொல்லலாம். இருவர் கணக்கு எழுதவும் வியாபார சம்பந்தமான சாதாரண கடிதங்களை எழுதவும் போதுமான அளவுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாவிதருக்கோ இம்மொழியை கற்பதிலிருந்த ஆசை தமது வாடிக்கை

ஊழியக்காரர்களிடம் பேசக்கூடிய அளவுக்கு தெரிந்தால் போதும் என்பதோடு நின்றது. இவ்விதம் படித்ததனால் இம்மாணவர்களில் இருவர் நல்ல வருமானம் பெறுவதற்கான தகுதியை அடைந்தனர். அந்த பொதுக்கூட்டத்தின் பலன் எனக்கு திருப்தி அளித்தது. இத்தகைய பொதுக்கூட்டங்களை வாரத்திற்கு ஒருமுறை கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது என்றே எனக்கு ஞாபகம். மாதம் ஒருமுறை கூட்டுவது என்று முடிவு செய்திருக்கக்கூடும். அநேகமாக தவறாமல் கூட்டங்கள் நடந்து வந்தன. அச்சமயங்களில் அவரவர்களின் அபிப்பிராயங்களை தாராளமாக எடுத்துக் கூறி வந்தனர். இதன் பலன் என்னவென்றால், பிரிட்டோரியாவில் எனக்கு தெரியாத இந்தியர் எவருமே இல்லை என்றாகிவிட்டதுதான். அவர்களில் ஒவ்வொருவரின் நிலைமையும் கூட நான் அறிந்திருந்தேன். பிரிட்டோரியாவில் இருக்கும் பிரிட்டிஷ் ஏஜென்ட் ஜேகோபஸ் டிவட்டுடன் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இது என்னை ஊக்குவித்தது. இந்தியரிடம் அவருக்கு அனுதாபம் உண்டு, ஆனால் அவருக்கு இருந்த செல்வாக்கோ மிக சொற்பம். என்றாலும் தம்மால் இயன்றவரை உதவி செய்வதாக அவர் ஒப்புக்கொண்டார். நான் விரும்பும் போது தம்மை வந்து பார்க்க முடியும் என்னை அழைத்தார். பிறகு ரயில்வே அதிகாரிகளுக்கு எழுதினேன். ரயிலில் பிரயாணம் செய்வது சம்பந்தமாக இந்தியருக்கு இருந்து வரும் கஷ்டங்கள் ரயில்வேக்களின் விதிகளின்படியும் நியாயமற்றவை என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டினேன். ரயில்வே அதிகாரிகளிடமிருந்து எனக்கு பதில் வந்தது, தக்க உடையுடன் இருக்கும் இந்தியருக்கு முதல் இரண்டாம் வகுப்பு டிக்கெட்டுகள் கொடுக்கப்படும் என்று அந்த பதிலில் கூறியிருந்தார்கள். சரியானபடி ஒருவர் உடையணிந்திருக்கிறார் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் ஸ்டேஷன் மாஸ்டரிடமே இருப்பதால் அந்த பதில் இந்தியருக்கு போதுமான கஷ்ட நிவாரணம் அளிப்பதாக இல்லை. இந்திய சம்பந்தமான சில தஸ்தாவேஜுகளை பிரிட்டிஷ் ஏஜென்ட் எனக்கு காட்டினார். இதே போன்ற தஸ்தாவேஜுகளை தயாப் சேத்தும் எனக்கு கொடுத்திருந்தார். ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டிலிருந்து இந்தியர் எவ்வளவு கொடூரமாக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்பதை அவைகளைக் கொண்டு அறிந்து கொண்டேன். சுருங்க சொன்னால், டிரான்ஸ்வாலிலும் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டிலும் அப்போது இருக்கும் இந்தியரின் சமூக பொருளாதார ராஜீய நிலையை குறித்து நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு நான் பிரிட்டோரியாவில் இருந்தது வசதி அளித்தது எனலாம். இந்த ஆராய்ச்சி எதிர்காலத்தில் எனக்கு மதிப்பதற்கரிய உதவியாக இருக்கப் போகிறது என்பது அப்பொழுது எனக்கு தெரியாது. ஆண்டு முடிவிலோ ஆண்டு முடிவதற்கு முன்னாலேயோ வழக்கு முடிந்துவிட்டால் அதற்கு முன்பே நான் இந்தியாவுக்கு திரும்பிவிடலாம் என்றே நினைத்து வந்தேன். ஆனால் கடவுளின் சித்தமும் வேறு விதமாக இருந்துவிட்டது. இனி கூலியாக இருப்பதன் துன்பம் எனும் அத்தியாயம். டிரான்ஸ்வாலிலும் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டிலும் இருந்த இந்தியரின் நிலைமையை குறித்து விவரமாக கூறுவதற்கு இது இடமன்று. அதை குறித்து விவரமாக அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நான் எழுதியிருக்கும் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தின் சரித்திரம் என்ற நூலில் பார்க்குமாறு யோசனை கூறுகிறேன். என்றாலும் அதை குறித்து இங்கே சுருக்கமாக கூற வேண்டியது அவசியம். ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டில் 1858 செய்யப்பட்ட விசேஷ சட்டத்தின்படி இந்தியருக்கு முன்னால் இருந்த உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுவிட்டன. அங்கே இந்தியர் இருக்க விரும்பினால் ஹோட்டல்களில் வேலைக்காரர்களாக மாத்திரமே இருந்து வர முடியும். இல்லாவிடில் கீழ்த்தரமான ஊழியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். சொற்ப நஷ்டஈடு கொடுத்து வியாபாரிகள் விரட்டப்பட்டுவிட்டனர். விண்ணப்பங்களும் மகஜர்களும் அனுப்பினார்கள், ஒன்றும் பயனில்லை. டிரான்ஸ்வாலில் 1885

0: நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604,00,000 டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன.

0: ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை சிவகங்கை பையூர் ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மன் கோயிலுக்கு செல்வோம். இந்த கோவில் சிவகங்கை நகரில் பையூர் என்னும் பகுதியிலே அமைந்துள்ளது. சக்தி வழிபாட்டில் காளி பெருந்தெய்வம். காலம், உருவாக்கம், அழிவு ஆகியவற்றின் தெய்வம். அவள் அக்னி பகவானின் நாமாக தொடங்கி துஷ்டர்களை அழித்து துர்க்கையின் நெற்றியிலிருந்து தோன்றியவள். சிவபெருமானின் துணைவி, தியாகம் மற்றும் மாற்றத்தின் அடையாளம். அதர்வண வேதம் இவளை போற்றுகிறது. இரத்த பீஜனை அழிக்க பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து உருவாகி இரத்த பீஜனின் இரத்தத்தை குடித்து அசுரர்களை அழித்தவள். அவளது நிறம் கருப்பு. தசமகா வித்யாக்களில் ஒருவழே காளி. இவள் கண்டன், முண்டன் என்னும் அரக்கர்களை அழித்தமையினால் சாமுண்டி என பெற்றாள். இந்த காளிக்கு அமைந்த கோவிலே சிவகங்கை பையூர் பிள்ளைவயல் காளியம்மன் கோவிலாகும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு உடனே மகப்பேறு தருவதால் இவளை குழந்தை வரம் தரும் பிள்ளைவயல் காளி என அனைவரும் அழைக்கிறார்கள். இங்குள்ள காளி விக்கிரகம் ஆந்திராவில் செய்யப்பெற்றது என்றும் 500 ஆண்டுகள் பழமையானது என்றும் ஆராய்ச்சி செய்த அருட்காட்சியக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். அந்நியர்கள் படையெடுப்பின் போது இந்த காளியை பாதுகாக்க எண்ணி அம்மன் விக்கிரகத்தை கண்மாய்க்குள் இருந்த கிணற்றில் கல்லை கட்டி போட்டு இறக்கிவிட்டு விட்டார்கள். பல ஆண்டுகள் கழித்து கண்மாய் தூர்வாரும் போது சிலை கண்டெடுக்கப்பட்டது. பின்பு காளியை தற்போதுள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். தேவியும் மக்களை பாதுகாத்து வருகிறாள். கோவில் வயல் வழியில் இருப்பதால் இந்த அம்மனை பிள்ளை வயல் காளியம்மன் என்று கூறுகிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன் பையூர் கிராமம் பகுதியில் இங்கு வசித்த மக்கள் தங்களை பாதுகாக்க அம்மனின் உதவியை வேண்டினர். அவர்களே கோவிலை உருவாக்கினர். அந்நிய படையெடுப்பிற்கு பின் இந்த அம்மனை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள். இந்த கோவிலின் சிறப்பே மகப்பேறு தருவதுதான். திருமணமான தம்பதியர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அவர்களுக்கு மகப்பேறு கிட்டிடும் என்பது நம்பிக்கை. பிறந்த குழந்தைகளுக்கும் பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கும் இவளை பாதுகாப்பாக இருப்பாள். திருமணத்தடை உள்ளோர் வெள்ளிக்கிழமைகள் சென்று தீபமேற்றி வழிபட திருமணப்பேறு கிட்டிடும். திருவாதிரை, சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்களும் மூல நட்சத்திரக்காரர்கள் பிறந்தோருக்கும் இவளை தெய்வம். ஆனி கடைசி வெள்ளி காப்பு கட்டி அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை விமரிசையாக திருவிழா நடைபெறும். பூச்சொரிதல், தீக்காப்பு கட்டு அன்று மாலை பூசாரி தலைமையில் பூக்கரகம் கட்டி எடுத்து வருவார்கள். பின்னர் பூக்குழி இறங்குவர். அதன் பின் பாலாபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெறும். சிறப்பு வழிபாடும் நடைபெறும். மகப்பேறு அளித்து சிவகங்கை நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் பையூர் ஸ்ரீ பிள்ளை வயல் காளியை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக.

0: ஓம் காளியைச்ச வித்மகே ஸ்மசான வாசின்னே தீமகி தன்னோ கோர பிரச்சோதயாத். ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: ஏட்டத்தீக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் நேரம் 7:30 இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள்.

ஜானகியின் குரலில் அலைகள் போய்வதில்லை படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 7:35. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

பி சுஷீலாவின் குரலில் உயர்ந்த உள்ளம் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 7:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்படை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்படை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட ஆசையோட அப்படியே காத்துட்டே இருந்தோம் இல்லையா? ரொம்ப நாளா நமக்கு பிடிச்ச பாட்டு எப்பப்பா கேட்க போறோம் அப்படின்னு. சோ இன்னைக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு 8:02 பாட்டு வேணுமா? அதுவும் குறிப்பா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களா இருந்தீங்கன்னா உடனே 8:02 உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 04:52 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 21 என்ற எண்களில் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா?

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் பாட கேட்டோம். மீண்டும் ஒரு காதல் கதை படத்திற்காக நேரம் 7:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

சித்ராவின் குரலில் ராசாவே உன்னை நம்பி படத்திற்காக பாடல் கேட்டோம். நீ அடுத்த நிகழ்ச்சியாக 8-2 பாட்டு வேணுமா, மனசுக்கு பிடித்த புத்தம் புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம்வர காத்திருக்கிறது 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம் பாட்டு.

பாலசுப்ரமணியம் சுவர்ணலத குரல்கள்ல பாடல் கேட்டோம் செந்தமிழ் பாட்டு படத்திற்காக. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7:55 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை திரு இசை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். இனி அடுத்த நிகழ்ச்சியாக எட்டிரனிற்கு பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் புத்தம் புது பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின்

0: நினைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. எட்டத்திற்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான மனசுக்கு பிடித்த புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 170 1 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி மதுரையோனலுக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பண்பலுக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: வணக்கம். முதல் பாடல் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு வந்து இது கதிர்வேலன் காதல் படத்துக்கு வந்து அன்பே அன்பே என்ற பாட்டு கொடுத்துருங்க.
1: கண்டிப்பா உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: பாட்டு வேணுமா, 19 விருப்ப பாடல்கள், மனசுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்துட்டு இருக்கு. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா. உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நண்டுவண்டாம் மாணிக்கம், கிராமத்துல இருந்து பேசுறேன்.
0: ஸ்வர்ணலட்சுமி.

0: லட்சுமி, சொல்லுங்கம்மா என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: என்ஜாமி என்ஜாமின்னு படத்துல இருந்து கொடுத்துருக்காங்க.
0: கொடுத்துடலாமா? நன்றிம்மா, உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இட்லி கடை படத்திற்காக.

0: நேரம் 8:15.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
7: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
5: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: பாட்டு வீணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
8: தங்கச்சி மடம், ஜோசப்.
0: தங்கச்சி மடத்துல இருந்து சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: வெளிவர படம். வழியடுக்க காட்சி மண்ணி.
0: சரி, கேட்டுலாமா?
8: கேட்டுலாம்.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனசுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் ராம்நாள்ல இருந்து முத்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சூரிய பராசக்தியில இருந்து நெஞ்சுக்குள்ள குத்தி போயி
0: கேட்டலாமா?
1: கேட்டலாமா.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
5: நேரம் 8:30, எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனசுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. இன்னைக்கு பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உடனே போன் பண்ணலாம், 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிறம் 8:34 நிமிடம் பாட்டு வீடுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துமா பேசுறீங்க?
1: பரமக்குடி புவனேஸ்வரி ஜெயதீசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: என்ன,
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரி, என்ன பாட கேட்க போறீங்க?
1: அமரன் படத்துல இருந்து அதிகாலை மழை தானா?
0: சரி, கேட்டுருமா?
1: கேட்கலாம் மேடம். நன்றி.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு விருமா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: இனிய காலை வணக்கம். சொல்வது
2: பரமக்குடியிலிருந்து அலங்கார ராஜ்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: வலிமை படத்துல இருந்து மேடம், ஏதோ ஒரு பாடல் கொடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்காகவும் கீழ் ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

நேரம் 8:43 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது.

0: 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது. அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குது, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ. 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு நடப்போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சா தானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
0: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: நிறைவு பெற்றது பாட்டு வேணுமா? இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சினைஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள

சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங், குட் மார்னிங். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்கு நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள், அதுதாங்க ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்கு நேரமில்லை. இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கிளாரா.

செமையான பீட்டான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ் இருக்கு, நேரம் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் MPLADS அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் பத்தி தான் கேட்க போறோம். ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்கு, நேரமில்லை.

ரெடிமேட்ஸ் காதி இருக்கு நேரமில்ல தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பத்தி தான் நம்ம கேட்க போறோம். 1993-94 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை திட்டம் தாங்க இது. இதன் மூலம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதியில குடிநீர், கல்வி, சுகாதாரம், சாலைகள் போன்ற நீடித்த சமூக சொத்துக்களை உருவாக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை இதன் மூலமாக பரிந்துரைக்கலாம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காத்திருக்க நேரமில்ல கேட்டுக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 90.9. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பத்தி கேட்டுருக்கோம். இந்த திட்டத்துல இந்திய அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படுகிறது. இதில் கல்வி, குடிநீர், பொது சுகாதாரம், சுகாதாரம் மற்றும் சாலைகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

வெல்கம் பேக் டு ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நேரம் 9:26 ஆச்சுங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றி கேட்டுட்ருக்கோங்க. இந்த திட்டம் மூலமாக உள்ளூர் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நீடித்த சமூக

ரெடிமேட்ஸ் காத்தி இருக்கு நேரமே கேட்டுட்டு இருக்காங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேரம் 9:34 ஆயிடுச்சுங்க. வெட்டி கிளிகள் அப்படின்றது ஆர்த்தோப்டெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிசையை சேர்ந்ததுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பின்னங்கால்களை கொண்டுதான் குதிக்கக்கூடிய திறனுடைய ஒரு பூச்சி வகை அப்படின்னா இந்த வெட்டி கிளிகள் தான். இதுக்கு அந்த வலுவான அந்த பின்னங்கால்கள் மூலமா யாராவது அச்சுறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து தப்பிக்கணும். அது மட்டும் இல்லை, தூரமா தாவி செல்லணும். இதுக்காக தான் அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பின்னங்கால்களை கொண்டு குதிச்சுட்டு இருக்குது. பாடல் காத்துட்டு இருக்குது. கீக்கிளமோ ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லையில.

ரெடிமேட்ஸ் காதி இருக்க நேரமில்லை கேட்டுருக்கோங்க. நேரம் 9:38 நிமிடங்கள் தாண்டி 9:39 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்ப கணங்களை என் விருப்பமான பாடல்கள் வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜிஸ். அதை நீங்கள் தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு எந்த படத்தில் அந்த பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் 10:30 வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதனை தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உளவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேர்முகம் இன்னைக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகையில். நம்ம இப்போ கூட ஓடி வந்துடுவோம். ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. வெட்டிக்கிளிகள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோங்க. அந்த வெட்டிக்கிளிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 இனங்களுக்கு மேலே இருக்குதாங்க. இந்த வெட்டிக்கிளிகள் ஒலி எழுப்புமா? அது எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்னா தன்னுடைய கால்களை தேய்க்கிறதன் மூலமாக தான் அதனுடைய ஒலியை எழுப்புமா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:45 ஆயிடுச்சுங்க. ரெடி பிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை, கேட்டுட்ருக்கோங்க, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து தேனீக்கள் பற்றி என்ன அப்படின்னா, தேனீக்கள் அப்படின்றது ஈ பேரினத்தில் ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ 20,000 வகைகள் நம்ம அறியப்படுறோமா, அதில் கிட்டத்தட்ட 7 இனங்களுக்குள்ள தான் அந்த தேனீக்கள்லாம் இருக்குதான். சரி, இந்த தேனீக்கள் ஏன் தேனை சேமித்து வைக்குது அப்படின்னா, தனக்கான உணவுக்காகவே முன்கூட்டியே சேகரிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு வருஷத்தில் இந்த கூட்டுக்குள்ளே அது என்ன பண்ணுது அப்படின்றத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாமா?

51 நிமிடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் 9 நிமிடங்களே தான் இருந்துட்டு இருக்குங்க. சரி, இந்த தேனீக்கள் வந்து கூட்டுக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னா, மலர்ல இருக்கக்கூடிய வந்து குளுக்கோஸ், அப்புறம் மரங்களிலிருந்து கொண்டு வரக்கூடிய ப்ரொபோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசின், நீர் மற்றும் மகரந்தம், இது எல்லாமே கொண்டு வருங்க தேனீக்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜிலாக கேட்கலாம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத

ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 10:03. ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரம் 10:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இவ்விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வெள்ளி பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். வெள்ளினா எந்த வெள்ளி? கிழமைகளில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையா அப்படின்னா அது கிடையாது. உலோகங்களில் வரக்கூடிய வெள்ளியா, அதாவது தங்கத்துக்கு நிகராக இப்போ போயிட்டு இருக்க அந்த வெள்ளியா அப்படின்னா அதுவும் கிடையாது. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி பற்றி தான் தெரிஞ்சுக்கப்புறம் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் 10:13 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி கிரகம் அதாவது வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமானியர்களின் காதல் மற்றும் அழகு தேவதையோட பெயர்ல இருக்கக்கூடியதை தான் நம்ம கேட்க போறோம். இது சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய கோள், அதாவது அதிகாலை மற்றும் மாலையில் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதனால தான் காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 10:19 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில வெள்ளி அதாவது வீனஸ் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். பொதுவாக இந்த வீனஸ் அப்படின்னு சொன்ன இல்லையா, ரோம் நாட்டோட அழகு மற்றும் காதல் தேவதையோட பேருனால தான் வீனஸ் அப்படின்னு வந்தது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பூமியின் இரட்டை அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏன்னா பூமி மாதிரியே அதே அளவு நிறை கொண்டது இந்த வெள்ளி கிரகம். அதே மாதிரி சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பிரகாசமானது எது அப்படின்னா இதுதாங்க. ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால பயங்கர வெப்பமான வளிமண்டலத்தை கொண்ட கோளும் இந்த வெள்ளி கிரகம் தான். கேட்கலாம் என் விருப்பம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9.

நேரம் 10:26 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெள்ளி கிரகம் பத்தி, அதாவது வீனஸ் பத்தின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக வந்து சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது ரொப்பமான வளிமண்டலத்தை கொண்டது, ரொம்ப பிரகாசமான கோள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த தகவலோட என் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஷென்பகவள்ளி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 10:30. ஒரு பட பாடல்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க காத்திருப்பது ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: முடிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் 10:48 ஆச்சுங்க. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 109 ஒரு பட பாடல்கள்ல தீபாவளி திரைப்படத்துல இருந்து பாடல்களா கேட்டுட்டு இருக்கோம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை ஜிலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது.

இந்தியில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்றைய நமது கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உழவியல் உத்திகள் குறித்து, மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
3: நம்மளுடைய விவசாய நிலங்களை வந்து நம்ம 3 வகையாக வகைப்படுத்தலாம். அதில் வந்து 1 நன்செய் நிலங்கள், 2 புன்செய் நிலங்கள், 3 தோட்டக்கால் நிலங்கள். இப்போ நன்செய் நிலங்கள் அப்படின்னா என்ன? அதில் வந்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு போதுமான நீர் ஆதாரம் இருக்கும். நீர் ஆதாரம் வந்து ஆற்றுப்பாசனம், கால்வாய் பாசனம் மூலமாக வாய்ப்பு இருக்கும். தோட்டக்கால் பாசனம் அப்படின்னா குழாய் கிணறுகள் அல்லது திறந்தவெளி கிணறுகள் மூலமாக நீர்ப்பாசனம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கும். 3 வகையான மானாவாரி நிலங்கள் என்பது நீர்ப்பாசனத்திற்கு வாய்ப்புகள் கிடையாது, மழையை மட்டுமே நம்பியுள்ள விவசாய நிலங்களை தான் நம்ம மானாவாரி நிலங்களை, அதைத்தான் நம்ம புன்செய் நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மண் வகைகள் பொறுத்த வரைக்கும் தாய் பாறையை பொறுத்து தான் மண்ணுடைய பண்புகளும் இருக்கும். பாறைகள் வந்து சிதைவுற்று உருமாறி பல மாற்றத்தில் தான் வந்து மண்ணாக மாறுது. ஸோ அந்த தாய் பாறை எந்த பாறையிலேருந்து உருவாகுதோ அந்த பாறையுடைய பண்புகளை தான் நமக்கு மண் கொண்டு இருக்கும். பொதுவாகவே விவசாயத்திற்கான மண் வந்து அமில காரத்தன்மை நடுநிலைமையில இருக்கணும். பொதுவாக 6-7 தான் அமில காரத்தன்மை வந்து 0-14 வரைக்கும் இருக்கும். அதில் வந்து 7 அப்படின்றது நடுத்தரமையான ஒரு கார அமிலத்தன்மை, அதுதான் நல்ல வகையான மண். அதனால் நம்ம 6-8 கார அமிலத்தன்மை உள்ள நிலங்களில் வந்து நம்ம விவசாயத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாம். இந்த கார அமிலத்தன்மையில தான் எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் பயிர்களுக்கு.
4: மானாவாரி நிலங்களில் எந்த மாதிரியான பயிர் போட்டால் அந்த சத்துக்கள் கிடைச்சி அந்த பயிர் வளர்கிறதுக்கான ஊக்கிகள் கிடைக்கும்?
3: பொதுவாகவே சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் கரைந்து வேர்கள் மூலமாக தான் எடுக்கப்படும். ஸோ சத்துக்களை பயிர்கள் எடுக்கணும் அப்படின்னா தண்ணீர்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாகும். அப்போ வந்து நமக்கு மானாவாரியில் வந்து மழை பெய்கிறப்ப தான் மண்ணில் உள்ள சத்துக்கள் கரைந்து வேர் மூலமாக உறிஞ்சப்படும். வறண்டு போன ஒரு இடத்துல சத்துக்களை வந்து பயிரோட வேர்கள் வந்து எடுத்துக்க முடியாது. நீர் தான் ஒரு ஊடகமாக பயன்படுது. பயிருடைய வளர்ச்சிக்கு வேர்கள் மூலமாக உறிஞ்சணும் அப்படின்னா அது நீரில் கரைந்து தான் அது வந்து கரைசலாக தான் எடுத்துக்க முடியும். அதனால தான் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்ம உரம் போட்டு நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
2: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை.
1: இப்ப மானாவாரி பயிர்கள்னா என்னென்ன பயிர்கள் பயிரிடலாம்?
2: நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கிறது. அதுல வந்து வடமேற்கு மண்டலம், வடகிழக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், காவேரி டெல்டா பகுதி, அதிக மழை பொழியும் பகுதி, அதுக்கப்புறம் மலை பிரதேசம், இந்த மாதிரியான 7 வகையான வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கிறது. இதில் தெற்கு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நமக்கு விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, இந்த மாவட்டத்துடைய ஒரு சில பகுதிகளும் சேர்ந்து உள்ளடக்கியது தான் இந்த தெற்கு வேளாண் காலநிலை மண்டலம். இருக்கிற 7 வேளாண் காலநிலை மண்டலத்தில் இதுதான் மிகப்பெரிய மண்டலம். இதோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா மானாவாரி விவசாயம் தான். ஸோ அதனால தான் நம்மளுடைய மண்டல ஆராய்ச்சி நிலையம் வந்து இந்த அருப்புக்கோட்டையில் மானாவாரி விவசாயிகளுக்கு தேவைகளை நிறைவேற்றும் ஆராய்ச்சிகளை செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 1981 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மானாவாரி விவசாயத்திற்கு என்னெல்லாம் உகந்த பயிர்கள், என்ன உயர் விளைச்சல் ரகங்கள், என்ன மாதிரியான நில தயாரிப்புகள் செய்யணும், வறட்சி வர்றப்ப அந்த வறட்சியை மேலாண்மை செய்யறதுக்கு என்ன உத்திகள் கடைபிடிக்கணும், மாற்று பயிர்கள் என்ன, மாற்று விவசாயம் என்ன, உளவியல் உத்திகள் என்ன, மானாவாரிக்கு தேவையான விவசாய இயந்திரங்கள் யாவை, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்கிறதான் இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்துடைய பணி. ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து நமக்கு வந்து மானாவாரி விவசாயத்தில் முக்கிய

0: முக்கியமா வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மழையத்தான் நம்பி இந்த விவசாயம் இருக்கிறதுனால மழையோடைய மொத்த அளவு நமக்கு முக்கியம் இல்லை. மொத்த மழைப்பொழிவை விட மழை பரவல் தான் முக்கியம். காலநிலை மாற்றத்தினால என்ன நடக்குது, ஒரே நாளில் வந்து மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி 100 mm ஒரே நாளில் கொட்டி தீர்த்துறது. மழை அதிகமாக பெய்யுது, ஆனால் ஒரே நாளில் 80 mm 60 mm 70 mm பெய்து கொட்டி தீர்த்து விடுறதுனால பயனில்லாமல் போயிடும் பயிர்களுக்கு. அப்போ வந்து மானாவாரியில் நம்ம மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, பெய்கிற மழை நீரை நம்ம சரியாக அறுவடை பண்ணி நிலத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆடி பட்டம்ன்றது ஜூன் ஜூலையில் வரும், அது வந்து என்னது தென்மேற்கு பருவமழை காலத்தில், அப்போ தான் நமக்கு விவசாயம் ஆரம்பிப்போம்.
1: மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை.

0: இன்றைய நமது கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உழவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: பொதுவாகவே வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்த மழைப்பொழிவில் ஒரு 50-60% வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கிடைக்கும். ஒரு 30-40% தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் கிடைக்கும். அந்த குளிர்காலம் இருக்கு இல்லையா, அதில் மழைப்பொழிவே இருக்காது, பெய்கிற பனியே வந்து பயிர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது கோடை பருவம் மார்ச் ஏப்ரல் மேல வந்து ஒரு 20% மழை பெய்யும். மானாவாரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு மழை பரவல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு மிகவும் தேவை. மழை எப்போ பெய்யுது எப்படி பெய்யுது அப்படின்றத நம்ம வந்து விவசாயிகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மானாவாரி விவசாயத்தில் நம்ம நல்ல

0: ஒரு விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த மழை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதை வந்து பெய்கிற மழையை ஒரு சொட்டு கூட நீரை வீணாக்காமல் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணை குட்டைகள் அமைத்து மழை நீரை அறுவடை செய்து வைக்கணும். அப்போ பண்ணை குட்டைகள் வந்து நம்ம எந்த நேரத்தில் நம்ம செய்யணும்னா, பயிரெலாம் முடிஞ்சிட்டு கோடை காலத்தில் மார்ச் ஏப்ரல் மேல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே கோடை உழவு போட சொல்லுவோம்.
1: ஆமாம்,
0: அந்த கோடை உழவு எதுக்காக போட சொல்கிறோம், பயிரெலாம் அறுவடை பண்ண பிறகு நிலங்களில் வந்து அந்த பயிரோடைய இதெல்லாம் இருக்கும், தாள்கள்லாம் இருக்கும். அப்போ மழை பெய்தது அப்படின்னா நிலத்தில் உள் புகர முடியாது, அதுக்காக தான் மண்ணை வந்து நம்ம கிளறி விடணும் அப்படின்றதுக்காக தான், ஆழ உழணுன்றதுக்காக தான் நம்ம கோடை உழவு வந்து நம்ம பண்ண சொல்கிறோம். ஸோ கோடை உழவு போட்டாலே நிலத்தில் பெய்கிற மழை நம்ம நிலத்திலே உள்ளே போயிடும், வெளியே வழிந்து ஓடாது. எப்படி கோடை உழவு மிக முக்கியமோ அதே மாதிரி கோடை காலத்தில் வந்து பண்ணை குட்டைகளை சீரமைத்து கொள்ள வேண்டும், ஆழப்படுத்தணும், வரத்து கால்வாய்களை சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்போதான் பெய்கிற மழை வந்து வீணா போகாமல் வரத்து கால்வாய் வழியாக வந்து நம்ம பண்ணை குட்டையில் சேமிக்கப்படும். தாழ்வான பகுதியில் நம்ம பண்ணை குட்டை அமைக்கணும். தனிப்பட்ட ஒரு விவசாயி வந்து பண்ணை குட்டை அமைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் வந்து 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் ஆழம், 1 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு குழி வெட்டணும் அப்படின்னா அதில் எவ்வளவு மழை நீரை நம்ம சேகரிக்க முடியும், 1 கனமீட்டர் ஃபுல்லும் வந்து மழை நீர் தேங்கிச்சுன்னா அது 1000 லிட்டர். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்றோம். மாணவர் விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க, 2 ஏக்கர் நிலத்துக்கு குறைவாக வச்சிருக்கிறாங்க அப்படின்றப்ப தனிப்பட்ட ஒரு விவசாயி 250 சதுர மீட்டரில் ஒரு பண்ணை குட்டை அமைக்கணும்னா அது அவர்களுடைய விவசாய நிலத்தை அதில் அந்த அளவுக்கு பண்ணை குட்டைக்கு ஒரு நிலத்தை வந்து ஒதுக்குறது மிக கடினமான விஷயம். அப்போ பொதுவான ஒரு ஊரை சேர்ந்த விவசாயிகள் மொத்தமாக அந்த ஊர்லுடைய தாழ்வான பகுதியில் நம்ம வந்து ஒரு பண்ணை குட்டையை அமைக்கலாம். இதுதான் கணக்கு. நம்மளுடைய வேளாண்மை பொறியியல் துறையிலையும் பண்ணை குட்டைகள் அமைத்து தர்றாங்க. ஸோ இதில் விவசாயிகள் ஒரு குழுவாக சேர்ந்து அந்த ஊரில் தாழ்வான இருக்கிற பகுதியில் பண்ணை குட்டை அமைத்தாங்க அப்படின்னா அந்த குட்டைக்கு வரத்து கால்வாய்களையும் நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருந்தா மழை நீர் வந்து கண்டிப்பாக சேகரிக்கும். இது பொதுவான ஒரு தொழில்நுட்பம், எல்லாருக்கும் உதவுறது. சரியான நேரத்தில் விதைக்கிறது, செப்டம்பரில் விதைக்கிறதுக்கும் அக்டோபரில் விதைக்கிறதுக்கும் காசு ஒன்றும் வித்தியாசப்பட போகிறதில்ல. அந்த பயிர் வந்து கரெக்டான இயற்கை சூழ்நிலை எல்லாத்தையுமே அது அனுபவிக்கும். அதனால தான் காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மானாவாரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விதைக்கும் நேரம் மிக முக்கியம். விதைக்கும் நேரம் அப்படின்றத எப்படி நம்ம கணக்கு பண்ணதுன்னா, 50 வருடம் மழை அளவு நமக்கு பதிவேடுகளில் இருக்கும். ஒரு பஞ்சாயத்து லெவலில் வந்து மழைமானி இருக்கும். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களையோ வேளாண்மை அறிவியல் நிலையங்களையோ மழை நீர் பற்றிய தகவல்கள் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 40-50 வருடத்துக்கு இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வாரத்தில் மழை செட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். விருதுநகர் மாவட்டத்தில் 11 வட்டாரங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் எது விதைப்பு வாரம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக வந்து விதைப்பு வாரம் வந்து 38வது வாரத்தில் ஆரம்பிக்கும். 38வது வாரம் அப்படின்றப்ப செப்டம்பர் 3வது வாரம் அப்படின்னு வரும். மழை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மண்ணின் தன்மையும் ரொம்ப முக்கியம். மழை பொழிவு, மழை பரவல், அப்புறம் மண்ணை பொறுத்து தான் நம்ம வந்து பயிர் வளரும் காலத்தை நிர்ணயிக்க, லென்த் ஆஃப் க்ரோயிங் சீசன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பயிர் என்ன வகையான பயிரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 2 பருவ மழையில் நமக்கு மழை பெய்யுது. தென்மேற்கு பருவத்துலேயும் மழை கிடைக்குது, வடகிழக்குலேயும் மழை கிடைக்குது. 5-6 மாதத்துக்கு மழை பரவி கிடைக்குது. நம்முடைய மண் வந்து கரிசல் மண்ணாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக 2 பயிர்கள் நம்ம எடுத்துடலாம். அது 6-7 மாதம் நமக்கு மண்ணில் ஈரம் இருக்குது அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணிடுறோம். ஸோ 2 பயிர், ஒரு பயிரை அறுவடை பண்ணிட்டு இன்னொரு பயிர் நம்ம போக முடியும், அல்லது நீண்ட கால பயிர் போகலாம். இதுதான் வந்து நம்ம முக்கியமா வந்து நம்ம கணிக்க வேண்டிய விஷயங்கள்.
2: மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நிகழ்ச்சி தொடர்கின்றது.
1: பயிருடைய வயசு வந்து 4 மாசம் பயிரா, 3 மாசம் பயிரா, எத்தனை பயிர் போடலாம், ஒரு பயிர் போடலாமா இல்லை ஒரு பயிருக்கு அடுத்து இன்னொரு பயிர் போடலாமா அப்படின்றத நம்ம மழை அளவையும் மழைப்பொழிவையும் அப்புறம் மண்ணோட அமைப்பையும் வச்சு நம்ம தீர்மானிச்சிடணும். இப்போ வந்து நமக்கு 4 மாசத்துக்கு மழை பெய்யுது, மண் வந்து கரிசல் மண்ணாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பருத்தியை தேர்ந்தெடுக்கலாம். இன்னொன்று, பருத்தி வந்து வறட்சியை மிக அதிகமாக தாங்கி வளரக்கூடிய பயிர், அது ஆணி வேர் ரொம்ப ஆழமாக போகும். கரிசல் மண்ணோடைய தன்மை என்னது, ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சுன்னா ஈரத்தை ரொம்ப நாளை காத்து வச்சிருக்கும், ஒரு 10-15 நாள்களுக்கு நம்ம திருப்பி தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை. பருத்தியும் வந்து அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய பயிர் இல்லை.
2: என்னென்ன பயிர்கள் வந்து நம்ம தேர்வு செஞ்சோம்னா நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும்?
1: மானாவாரியில் வந்து குறுகிய கால பயிர்கள் அப்படின்றத நம்ம தேர்வு பண்ணலாம். குறுகிய கால பயிர்கள்னா என்னது, 60-75 நாளைக்குள்ள வர்ற பயிர்கள் வந்து பயறு வகை பயிர்கள், உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அது வந்து பெய்கிற மழையை வச்சே அது விளைஞ்சு முடிஞ்சிடும். அந்த பயிர்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இன்னொன்று, பயிறு வகை பயிர்கள் வந்து நிலத்தோடைய வளத்தை கூட்டக்கூடியது. ஏன்னா பயிர்களுடைய வேரில் வேர் முடிச்சுகள் இருக்கும், அது வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை வந்து நிலைநிறுத்தி கொடுக்கறதுனால மண்ணோட வளம் அதிகமாகும். இன்னொரு, இந்த பயிர்களுக்கு வந்து அதிகமான பேரூட்டச்சத்துகள் தேவையில்லை, தலைச்சத்து, மணி, சாம்பல் சத்து அதிகமாக தேவையில்லை, அதனால இந்த பயிர் வகை பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது வந்து சிறுதானிய பயிர்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, திணை, இந்த மாதிரியான பயிர்கள் மிகவும் உகந்தவை மானாவாரிக்கு. இதில் என்ன அப்படின்னா, பனிவரகு அப்படின்னு ஒரு பயிர் இருக்குது, அதோடைய வயது

0: ரொம்ப குறைந்த வயது, 2 மாசம்தான். நவம்பர் டிசம்பர்ல குளிர்காலம் இருக்கும்ல, பனி இருக்கும், அந்த இதுல அந்த பனியிலே வந்து முடிஞ்சிடும். அதனாலதான் இதை பனி வரகுன்னு சொல்றாங்க.
1: அப்ப சாதா வரகுக்கும் இந்த வரகுக்கும் வித்தியாசம்?
0: வித்தியாசம். சாதா வரகு வந்து 120 நாள், இந்த பனி வரகுன்றது 60 நாள். பனி வரகுக்கு தண்ணீர் அதிகமா தேவையில்லை. வடகிழக்கு பருவமழையில வந்து நவம்பர்ல நீங்க விதைச்ச டிசம்பர்ல அந்த பனிப்பதத்திலே அது விளைஞ்சிரும். மிகவும் வறட்சி தாங்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா வரகுதான். அது 120 நாள் பயிர், அதிகமான வறட்சியை தாங்கக்கூடிய பயிர். அதனால நாங்க மானாவாரியில பருவமழைக்கு முன்னாடியே நம்ம விதைச்சு விட்டுறணும். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மானாவாரியில கரிசல் காட்டு பூமியில நம்ம வந்து விதைக்கணும் அப்படின்னா கோடை உழவு ஒண்ணு போட்டு வச்சிருப்போம், ஏப்ரல் மேலேயே சித்திரையிலேயேவும். அடுத்தது வந்து நம்மளுடைய விதைப்பு வாரம் வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல விதைப்பு வாரம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்து நம்ம நிலத்தை தயார் செய்து வர விதைப்பாவே விதைச்சிடணும். ஏன்னா மழை பெய்ததுக்கு அப்புறம் கரிசல் காட்டுல உழுகிறதுன்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உழவு இயந்திரங்கள் சிக்கிக்கிறோம். பருவமழை பெய்யறதுக்கு முன்னாடியே விதையை கடினப்படுத்தி நம்ம விதைச்சிருவோம். அதான் முன்பருவ விதைப்பு அப்படின்னு சொல்லுவோம், பிடி விதை முன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விதைக்கிற வாரம் வந்து ஆகஸ்ட் 25 அப்படி அப்படின்னா, நீங்க ஆகஸ்ட் 18 நம்ம அந்த விதைகளை வந்து கடினப்படுத்தி விதைத்திறணும். அப்போ வந்து விதைப்பு பணியை 1 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் முடிச்சிருவோம். மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் விதைப்பு பணியை வந்து ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 25 எல்லா வகையான பயிரையும் விதைச்சு முடிச்சிருவோம். சோளம், துவரை, பயிர் வகை பயிர்கள், சிறுதானியத்தில் குதிரைவாளி, வரகு, இந்த மாதிரி பயிர்களை எல்லாம் மழைக்கு முன்னாடியே மழையை எதிர்பார்த்து விதைச்சிடுறோம். விதைகளை வந்து சாதாரணமாக வந்து நம்ம நிலத்தில் போட்டுறோம். மழை இல்லை, வெயிலில் வந்து விதையோடைய வீரியம் அண்ட் முளைக்கும் திறமை குறைஞ்சி போயிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், விதையை கடினப்படுத்துறோம். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு சில ரசாயனங்கள்ல குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஊற வைத்து திருப்பி காய வச்சுட்டு அதுதான் வந்து கடினப்படுத்துதல்னு பேர்.
2: மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: இன்றைய நமது கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உழவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: அதாவது முளைப்புல வந்து மூணு நிகழ்வுகள் நடக்கும். விதையில வந்து தண்ணியில ஊற வச்சோடனே என்ன பண்ணும், விதை உரைக்குள்ள தண்ணி போகும், அதுதான் முதல் நிலை. அப்ப தண்ணி உள்ள போனோன்னா என்ன இருக்கும், உள்ள இருக்கிற அந்த நொதிகள்லாம் வந்து சுறுசுறுப்பாகி ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து மூணாவது நிலை என்னது, அந்த தண்டு தொகுப்பு வேர் தொகுப்புடைய முளைகள் விடும். ஸோ இதில் நம்ம கடினப்படுத்தல ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சோளம் நம்ம விதைக்கணும், அதை கடினப்படுத்தணுன்னா என்ன பண்ணுறோன்னு, 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு ரசாயன கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து தன் ஈரப்பதம் வர்ற வரைக்கும் உலர வச்சிருவோம். 6 மணி நேரம் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா என்ன ஆயிரும்,
2: ஊறிடும்.
1: நம்ம ரொம்ப ஊறி அடுத்தது நொதிகள் வந்து ஆக்டிவேட் ஆகி முளைக்க ஆரம்பிச்சிடும். உழைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அடுத்து மழை இல்லைன்னா காய்ந்து போயிடும். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம விதைச்ச அன்னைக்கு ஒரு தண்ணி கட்டுவோம், அடுத்து 3வது நாள் ஒரு தண்ணி கட்டுவோம். 3வது நாள் தண்ணி பாய்ச்சறதுக்கு பேர் உயிர் தண்ணின்னு பேர். அப்போ என்ன நடக்குது, இந்த ஒரு பயிர் வினைகள் தான் நடக்குது. முதல் நாளில் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிறது, நொதிகள்லாம் கரெக்டாக ரெடியாக நிற்கும், 3வது நாள் தண்ணி பாய்ச்சினோடனே முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மானாவாரியில் மழை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த முளைப்புல பாதி நிகழ்வை முடிச்சு வச்சிடறோம். ஏற்கனவே வந்து நம்ம நீர் வந்து விதை உரைக்குள்ளே போய் இருக்குது. அப்போ பெய்கிற மழை தண்ணி வந்து உயிர் தண்ணியாக இருந்து விதைகள் உடனே முளைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் வந்து முன்பருவ விதைப்பு, விதையை கடினப்படுத்தி விதைக்கிறதுடைய அறிவியல் பின்னணி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு, நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பம். ஸோ அந்த விதை அமிர்தத்தை வந்து நம்ம எல்லா விதைகளோடையும் ஒரு குறிப்பிட்ட பரிந்துரைக்கப்பட்ட அளவு நம்ம வந்து அதை வந்து நேர்த்தி செய்து அதை விதைத்தோம் அப்படின்னா வறட்சி தாங்கும் தன்மை அதிகமா இருக்குது. அதை நாங்கள் கடந்த 2 வருஷமாக பரிச்சார்த்த முறையிலேயே நாங்கள் வந்து அதை உணர்ந்திருக்கிறோம். விதையை கடினப்படுத்தி விதைங்க, அல்லது தீயணியை விதை அமிர்தம் விதை நேர்த்தி செய்து விதைக்கிறப்ப மானாவாரியில வறட்சி தாங்கும் தன்மை பயிர்களுக்கு கிடைக்குது. பயிர் தேர்வுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்களில் ஆரம்பத்திலேருந்து விதை நேர்த்தியிலேருந்து நம்ம கொண்டு போகணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் விதைத்து முடிக்கணும். குறுகிய காலத்தில் 1 மாதம் அதுக்குள்ளே நம்ம விதைப்பு

0: பணியை முடிச்சிடணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, பெய்கிற மழை வந்து பயிர்களுக்கு வந்து உதவியாக இருந்து பயிர் வளர்ச்சி வந்து உடனே நடக்கும். அப்போ வந்து நமக்கு அடுத்த அடுத்த இடை உழவு பணிகள் செய்வதற்கு வசதியாக இருக்கும். மானாவாரியில் வந்து விதைக்கும் நேரம் அப்படின்றது மிக முக்கியமான.
1: பயிரவையில் வந்து கிடைக்கிற மகசூல் அளவுக்கு மானாவாரியில் நமக்கு மகசூல் கிடைக்குமா?
0: கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் என்ன செய்யணும்னா, நம்ம உழவுலேருந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் மிக நுணுக்கமாகவும் மிக சரியாகவும் கடைபிடிக்கும் பட்சத்தில் மானாவாரி விவசாயத்தில் இரவை விவசாயத்தை விட அதிகமாக கூட மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உறுதியாக உண்டு என்பதை நாங்கள் கண்டுணர்ந்திருக்கிறோம்.
1: இப்போ இந்த களை எடுக்கிறது, பூச்சி மேலாண்மை இதெல்லாம் இருக்குல்ல மேடம்?
0: அதுதான், களை மேலாண்மை பொறுத்த வரைக்கும் பயிருடைய வயசை வந்து நம்ம மூணாக பிரிச்சுக்கணும். முதல் மூன்றில் ஒரு பகுதி, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வந்து 60 நாள் பயிர் வந்து உளுந்து அப்படின்னா, முதல் 20 நாளைக்குள்ளே நீங்கள் களைகளை மேலாண்மை செய்து முடிச்சிடணும். இப்போ 90 நாள் பயிர்னால் முதல் 30 நாளைக்குள்ளே களையை மேலாண்மை செய்து முடிச்சிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் களை வந்து மகசூலை குறைத்தது தான். 20 நாளைக்கு பிறகு போய் பயிரில் போய் களை எடுக்கிறதோ, சிறுதானிய பயிர்களை 30 நாளைக்கு பிறகு போய் நம்ம களை எடுக்கிறதோ ஒரு வீணான ஒரு முயற்சி அப்படின்றது தான். ஸோ பயிரை வந்து ஆரம்ப காலத்திலேயே களையை கட்டுப்படுத்தினீங்கன்னா தான் நமக்கு வந்து பயிர் வந்து களையோடைய போட்டி இல்லாமல் நல்லபடியாக வளரும். களைக்கொல்லிகள் இருக்குது, ஆனால் இரவை விவசாயத்தில் மாதிரி களைக்கொல்லிகளை வந்து மானாரவாரி விவசாயத்தில் பயன்படுத்துறதுல ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி சத்துக்கள் நீரில் கரைஞ்சு தான் வேரில் உறிஞ்சுதோ அந்த மாதிரி தான் களைக்கொல்லிகள் எல்லாமே களை மற்றும் விதை முளைப்பதற்கு முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லிகள் எல்லாமே மண்ணில் தான் தெளிக்கணும். அந்த மண்ணில் வந்து போதுமான ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த களைக்கொல்லிகள் மண்ணில் பரவி இருந்து முளைக்க போகிற விதையை வந்து கொல்லும். அப்போ ஈரப்பதம் அப்படின்றது உறுதியாக இருந்தால் தான் நம்ம களைக்கொல்லிகளை மானாவாரியில் பயன்படுத்த முடியும். பொதுவாகவே விதைத்த 3வது நாள் உயிர் தண்ணி கட்டினதுக்கப்புறம் நம்ம களைக்கொல்லிகளை பயன்படுத்த சொல்லுவோம். மானாவாரியில் நமக்கு இந்த ஒரு இது வந்து நமக்கு உறுதி செய்யப்படாத ஒரு இதில் களைக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். பயன்படுத்தலாம் விதைத்த 3வது நாள் மழை பெய்து போதுமான ஈரப்பதம் இருக்கு அப்படின்றப்ப ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம பரிந்துரைக்கப்பட்ட இரவிக்கும் மானாவாரிக்கும் ஒரே வகையான களைக்கொல்லிகள் தான். பயிர் வகை பயிர்கள்னா அதே தான், பெண்டிமெத்தலின் ஃப்ளூக்ளோரலின் தான். அதே மாதிரி நம்ம சிறுதானிய பயிர்களுக்கு பொதுவாக பரிந்துரைக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம இயற்கை விவசாயத்துல நமக்கு வர்றதுனால நம்ம அந்த இதை சொல்றது இல்லை.
2: பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: எமது கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உழவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: வந்து இந்த களைகள்னால அதிக மகசூல் குறையிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கு வந்து களைக்கொல்லிகளை பயன்படுத்துறதுக்கு ஈரப்பதம் இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். டிராக்டரால் இயங்கக்கூடிய விதைக்கும் கருவி மூலம் வரிசையில் விதைச்சிங்கன்னா தான் நீங்கள் களைக்கொல்லி பயன்படுத்துறதுக்கும் வசதியாக இருக்கும். வரிசையில் விதைக்கிறப்ப போதிய இடைவெளியோட விதைக்கிறப்ப களை எடுக்கும் இயந்திரங்கள் நிறைய உள்ளன. 30 சென்டிமீட்டர் இடைவெளியிலேருந்து 40 சென்டிமீட்டர் இடைவெளி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் இயந்திர களையெடுப்பான்கள் நிறைய இருக்குது. அந்த இயந்திர களையெடுப்பான்களை வச்சு நம்ம களைகளை கட்டுப்படுத்தலாம். இப்போ மானாவாரியில் வந்து நம்ம அத்துணை உளவியல் தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைந்து பண்ணுறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய பருவமழை நமக்கு பொய்க்கும் பருவங்கள்ல பயிர் வந்து முழுவதுமாக பொய்த்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒருங்கிணைந்த பண்ணையங்களை செய்யுங்க அப்படின்னா. ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன அப்படின்னா, பயிர் தொழிலோடு கூட சம்பந்தப்பட்ட தொழில்களை ஒருங்கிணைந்து பண்ணுறது. விவசாயத்தோடு விவசாயம் சார்ந்த தொழில்களையும் ஒருங்கிணைந்து செய்கிறதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணையம்னு பேர். இப்போ வந்து மானாவாரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒருங்கிணைந்த பண்ணையம், பண்ணை குட்டை நான் சொன்னேன். ஸோ பண்ணை குட்டை அப்படின்றப்ப அதில் வந்து நம்ம மீன் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பண்ணை குட்டை மேலே ஒரு சிறிய கோழி கூண்டு வைத்து அது மேலே கோழி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பண்ணை குட்டையில் இருக்கிற சுத்தி வந்து நம்ம வந்து தீவன மரப்பயிர்களை வளர்க்கலாம். அகத்தி, கிளைரிசீடியா இந்த மாதிரி தீவன மரப்பயிர்களை வச்சோம் அப்படின்னா இந்த ஆட்டுக்கு தீவனம் நம்ம உடச்சி போட்டுக்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன

0: ஒரு தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள் அல்லது உப விளைபொருள் இன்னொரு தொழிலுக்கு மூலப்பொருளாக அமையும். இப்போ நம்ம சிறுதானியங்கள் விளைவிக்கிறோம், பயிர்கள் விளைவிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய பொட்டு மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோழிக்கு தீவனமாக பயன்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோழி எச்சம் அப்படின்றத நம்ம நேரடியாக விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தவே முடியாது, ஏன்னா அதோடைய அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை வந்து நேர விவசாயத்தை நிலத்தில் போட்டிங்கன்னா பயிர்கள் வெகுவாக பாதிக்கப்படும். பண்ணைக்குட்டை மேலே ஒரு கோழி கூண்டு அமைச்சு அந்த இதில் நம்ம கோழியை விட்டுறோம், 20 கோழிகள் நம்ம வரைக்கும் விடலாம். அந்த கோழி எச்சம் வந்து என்னாகும், தண்ணிக்குள்ளே விழுகிறப்ப அது மீன் உணவாக பயன்படும். இந்த கோழி எச்சத்தை டைரெக்டாக மீன் மட்டும் தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் ஒரு பண்ணைக்குட்டையை பொறுத்த வரைக்கும் 9-10 மாதம் வரைக்கும் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி வறண்ட போகிற காலங்களில் நம்ம மீன் பிடித்ததுக்கப்புறம் அந்த வண்டலை எடுத்து நம்ம விவசாய நிலத்திற்கு
1: போடலாம்,
0: உரமாக பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி சுழற்சி முறையில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால உங்களுக்கு மானாவாரி விவசாயத்தில் கோழி மூலம் வருமானம் கிடைக்கும். இன்னொன்று, ஆடு வளர்ப்பு ஒரு மிக முக்கியமான லாபகரமான ஒரு தொழில் மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில். ஸோ நம்மளுடைய மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் 4 விதமான நம்ம ஆட்டு இனங்கள் வச்சுருக்கிறோம். வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கன்னி ஆடும், தலைச்சேரி 2 வகையான ஆடுகள் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து செம்மறி ஆடை பொறுத்த வரைக்கும் வெம்பூர் மற்றும் மேச்சேரி 2 வகையான ஆடுகள் வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து பொதுவாகவே வந்து ஆடு அப்படின்னா 5 பெட்டைக்கு 1 கெடா அந்த மாதிரி நம்ம வைக்கணும். கோழி அப்படின்னா 20 வைக்கணும். அதுக்கப்புறம் பண்ணை குட்டையில் அப்படின்னா 250 சதுர மீட்டர் அப்படின்னா 250 குஞ்சுகள் நம்ம விடலாம். தீவனத்துக்கு வந்து பண்ணை குட்டையை சுற்றி நம்ம தீவன மரம் வைக்கிறோம். அப்புறம் பயிர் காலத்தில் வந்து பயிரை போட்டுறோம், பயிர் வகை பயிர்களோ துவரை சோளம் மாதிரி பயிர்களோ, அடுத்தது வந்து பருத்தி, ஏதோ ஒரு பயிரை வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் விவசாய பயிர், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு. ஸோ ஆடு வளர்ப்பு அப்படின்றப்ப தீவனத்துக்கும் நம்ம நம்மளுடைய நிலத்திலே கொஞ்சம் தீவன வங்கி மாதிரி வைத்துக்கிறணும். தீவன சோளம், கம்பு நேப்பியர் புல், அதுக்கப்புறம் வேலி மசால், அகத்தி, கிளைரிசீடியா இதெல்லாம் நம்மளுடைய நிலத்திலே ஒரு பகுதியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சுயசார்பாக வந்து நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும்.
2: பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உழவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: வேளாண்மை பல்கலைக்கழகம் கீழே இறங்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை தான் நம்ம கொடுப்போம். புதிய ரகங்கள், புதிய பயிர்கள், புதிய களைக்கொல்லிகள், எவ்வளவு உரம் போடணும், எவ்வளவு வறட்சி மேலாண்மைக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்ற அனைத்து வகை தொழில்நுட்பங்களும் கொடுக்கறது தான் நம்முடைய பல்கலைக்கழகத்துடைய பணி. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட பணி என்ன அப்படின்னா, இந்த பல்கலைக்கழக கண்டுபிடிப்புகளை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. பல்கலைக்கழகத்தில் கல்வி பணி, ஆராய்ச்சி பணி, விரிவாக்க பணி, மூணு பணி இருக்கிறதுல நம்ம ஆராய்ச்சி நிலையங்களில் ஆராய்ச்சி பணியும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் விரிவாக்க பணியும் இருக்கும். திட்டங்கள் வந்து நம்ம வேளாண்மை துறையில் கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் தான் திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படும். அதை வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடக்கிற பயிற்சிகள் எல்லாமே விவசாயிகள்கிட்ட அனைத்து துறைகளோடு சேர்ந்து தான் நம்ம அறிவியல் நிலையம் இயங்கும். வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, சகோதர துறைகள், அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து தான் நம்ம அங்கே உள்ள எல்லா திட்டங்களையுமே விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி நம்ம ஒருங்கிணைந்து கொடுத்து ஒரு மையப்புள்ளியாக வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படும்.
0: இதுவரை கண்ணாடி மாளிகையில் மானாவாரி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற உழவியல் உத்திகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.

0: நடைபெறுகிறது இன்றைய கண்ணாடி மாளிகை.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம் நேர்களே. நேரம் 12:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க காத்திருப்பது ஸ்நேகிதியே.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வணக்கம்
3: சொல்றது, யார் எங்க பேசுறீங்க?
2: என்ன
3: பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஞாயிறும் திங்களும் படம் பேரு.
3: சரி,
2: அதுல பட்டிலும் மெல்லிய தென்னீட்டு சொட்டதும் மல்லிடை துள்ளுங்க பாட்டு.
3: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரிங்களா? சரி சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னது அப்படின்னா, காதால் கேட்பதும் வந்துட்டு போய் கண்ணால் காண்பதும் போய் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல.
2: காதல் என்னது?
3: காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
2: தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க.
3: ஆமா, அப்படின்னா என்ன
2: அர்த்தம்? அப்படின்னா நேரடியா பேசினாதே எதுவும் புரியும்.
3: நேரடியா பேசினாதான் தெரியுமா
2: அப்படிங்கறது என்னுடைய பதிவு. சரியா தப்பாது
3: அப்படி இல்ல. ஒரு விஷயம் வந்து யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, அத உடனே நீங்க நம்பிடக்கூடாது, தீர விசாரிக்கணும். உடனே இதுதான் அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும், இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டு தானே? நம்ம கண்ணால பார்த்தா கூட அப்படி நம்பிடக்கூடாது, காதால கேட்டாலும் நம்பிடக்கூடாது. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம்
2: தான்.
3: சரிதான் சரிதான் சரிதான். உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 கேட்டுட்டு இருக்கோம். ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. ஸ்நேகிதியே, நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி யார், எங்கிருந்து வந்திருக்காங்கன்றது கேட்டுலாமே. வணக்கம்.
1: இனிமையான நண்பர்கள், வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் ஐயமுதூர்லிருந்து கலைச்செல்வி கிளாரா அவர்கள்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்டிருக்கோம், அதனால எனக்கு வந்து நீங்க ஸ்வீட் வாங்கி கொடுத்துடணும் சரிங்களா?
1: கண்டிப்பா, நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்.
0: சரி, ஓகே. என்ன பாடம் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அங்காடி தெருல இருந்து உன் பேரை சொல்லும் பொழுது, எங்க பேரை சொன்னாலே எனக்கு பயங்கரமா இருக்கு,
0: அதனால வந்துட்டு இந்த பாடல் எனக்கு. அப்படியா?
1: கண்டிப்பா, உங்களுக்கு அனைவருக்காகவும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாருக்காகவும் கொடுத்துடலாம். சொல்லுங்களேன், ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும்னு?
1: நன்றி
0: கலைச்செல்வி, நன்றி நன்றி.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை.

0: மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கீங்க ஸ்நேகிதி. நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி யார், எங்கிருந்து ஓடோடி வந்திருக்காங்கன்றத கேட்டலாமே. வணக்கம் ஸ்நேகிதி.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் அனந்தன் நயகி, கோச்சடையில இருந்து பேசுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: முதல் நான், நீங்க எப்படி இருக்கீங்க அத சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல
1: நேயர்கள். நீங்க எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க. இவ்வளவு பாசமான நேயர்கள். உண்மையிலே தான், நம்ம வந்து பார்த்தது இல்ல, நீங்க யாருன்னு தெரியாது, எந்த உறவும் கிடையாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன், அதுதாங்க சந்தோஷம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: நான் அவனில்லை படத்துல நீ கவிதைங்கிற சாங் கொடுங்களேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வந்து சமைப்பாங்க, நம்ம பக்கத்துல வந்து பாத்துட்டே இருப்போம், அவங்க போடுறதெல்லாம் கரெக்டா அளவுலாம் பார்த்து கரெக்டான அந்த அளவுல நம்ம போட்டு சமைச்சா கூட அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, ஏன் அப்படி?
2: அது எனக்கும் அதே சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. நானும் ஒரு அம்மா ஆயிட்டேன், பாட்டி ஆயிட்டேன், பட் இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாவுடைய சமையல நான் அடிச்சுக்கவே முடியாது. அது என்னன்னா, அம்மாங்கிறவங்க வந்து அன்பையும் சேர்த்து கலந்து போடுறாங்களோ, அதனாலதான் அந்த டேஸ்ட் வருதோன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்
1: இருக்கு.
2: நம்ம பொண்ணு வந்து அப்படி சொல்லுமோ என்னமோங்கிறது பின்னாடி நம்ம கேட்டு பார்க்கும் போது தெரியும்னு நினைக்கிறேன்.
1: எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து அன்போட நம்ம சமைச்சு கொடுப்போம். ஆனா அந்த டேஸ்ட் வந்துட்டு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து வருமோ?
2: கண்டிப்பா, அம்மாவுடைய கைப்பக்குவம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஆமா, அவங்க அம்மா போடுற மாதிரி தான் எல்லாமே நானும் போடுவேன். ஆனா அம்மாவுடைய சமையல்ல உள்ள டேஸ்ட் நான் செய்யற சமையல்ல வரவே மாட்டேங்குது. சீக்கிரம் கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன்.
1: இவ்வளவு ஏங்க, நான் வந்து எங்க அம்மா போடுற மிளகாத்தூள், எங்க அம்மா போடுற மல்லித்தூள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டா கூட வர மாட்டேங்குது.
2: கண்டிப்பா அவங்க அரைச்சு கொடுத்த மிளகா பொடியத்தை நானும் யூஸ் பண்றேன், பட் நோட்டீஸ்
1: கண்டுபிடிப்போம். கண்டுபிடிப்போங்க, என்ன ரீசன்றதை கண்டுபிடிப்போம். இப்ப பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தாவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தாவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகாவும் தாவேக்காவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள்

0: 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து ஹெச்எம் உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 to 40 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக

0: வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:50.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம்.

0: நிறைவு பெற்றது ஸ்னேகிதியே. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க காத்திருப்பது வசந்த கானங்கள். என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்பும் கானங்களாக வசந்த கானங்கள் பாடல்களோடு இணைவது கிளாரா.
3: இந்த

0: விரும்பி கேட்கும் பாடல்களாக வசந்த கானங்கள்.
1: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா.

0: வீதி வழி போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: தெவிட்டாத கணங்களாக வசந்த கணங்கள் கேட்டுட்ருக்கோங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: நேரம் 1:32. வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
2: நிறைவடைகிறது. வசந்த கானங்கள் விடைபெறுகிறேன். கிளாரா.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம். மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87%

0: தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
1: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13 தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
2: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி உறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12 வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொது தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்கள பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31 தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
3: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரீஷ்.
0: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலினூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில்

0: வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி மசனக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
3: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15:45. இனி தொடர்வது
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
4: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாத ஸ்வரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்

0: போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும் போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலைப்பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்னபௌர்ணா பேசுகிறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பாட்டு கேட்கணா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விடமாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில், டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்றைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர், எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறதாகட்டும், இல்லை செய்திகள் கேட்குறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்போயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு தான் வந்து சயின்ஸு டெவலப் ஆயிருச்சு, அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
3: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து, 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பேர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவை வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இண்டியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வானொலியின் வர்ண ஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு

0: ஆர் தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி இசைத்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேரம் 2:30 நாம் அடுத்து கேட்டு ரசிக்கவிருப்பது கவிதை அரங்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் கேட்கவிருப்பது கவிதை அரங்கம். கேட்கும் முன்

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மனம் கேட்க நினைக்கும் பாடல்களோடு மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது கவிதை அரங்கம். மயிலை போல உன் நடை, மயிலை போல உன் நடை, குயிலை போல உன் பேச்சு, உன்னை நான் தூக்கி முத்தமிடும் போது நீ ஒரு மலர்கொடி. இப்படி இயற்கையின் அழகு ஒன்று சேர காண்பது ஓர் குழந்தையிடம், என் குழந்தையிடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: இரண்டு மணி 44 நிமிடத்தில் நெஞ்சம் நிறைந்த பாடல்களோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். செந்தமிழின் அழகை கண்டேன் உன்

மழலை பேச்சில் செந்தமிழின் அழகை கண்டேன் உன் மழலை பேச்சில், ஆயிரம் நிலவை கண்டேன் உன் அழகு முகத்தில், கோடானு கோடி இன்பம் கண்டேன் உன் சிரிப்பில். இவ்வுலகில், இப்பூ உலகில் வேறெதுவும் தேவையில்லை, உன் சிரிப்பு ஒன்றைத் தவிர.

கள்ளம் கபடமில்லா மனதைக் கண்டேன் குழந்தையிடம். கள்ளம் கபடமில்லா மனதைக் கண்டேன் குழந்தையிடம். கடவுளையே கண்டேன் குழந்தையிடம். என்றும் என் மனதில் என் அன்பு குழந்தைகள் என்ற பேரானந்த பெருமிதத்தோடு நிகழ்ச்சியிலிருந்து இது நிறைவான பாடலை கேட்டு விடைபெறலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது கவிதை அரங்கம். நன்றி நேயர்களே.

தமிழ்நாட்டின் சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, சிவகங்கை, வீரகனூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கரூர் மாவட்டம் தோகைமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மண்டபம், மேலூர், ஆண்டிப்பட்டி, வேடசந்தூர், பரமத்தி வேலூர், கல்லன்றி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காங்கேயம், பழனி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஈரோடு, வாடிப்பட்டி, குண்டாரணை, கவுந்தப்பாடி, மோகனூர், கீழச்செருபாய் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் தெற்கு, பெரியகுளம், திண்டுக்கல், குறுவடி, பஞ்சப்பட்டி, முதுகளத்தூர், தானியமங்கலம், பெருந்துறை, பெரியகுளம், கொடிவேரி, ஹாரிசன், சோழவந்தான், உட்பிரையர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காமாட்சிபுரம், பரங்கிப்பேட்டை, வாலிநோக்கம், தென்பரநாடு, மதுரை, நத்தம், அரவக்குறிச்சி, மதுரை வடக்கு, மேலூர், விருதாச்சலம், கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், வெள்ளக்கோயில், கிண்ணக்கோரை, சூரலக்கோடு, கடலாடி, தியாகதுர்கம், வெம்பாக்கோட்டை, முசிறி, தஞ்சாவூர், போடிநாயக்கனூர், அகரம் சீகூர், உடையாளிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.9 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 19.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குமரி கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக குறைந்த அளவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி,

0: கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. மென்மையான பாடல்கள் மனதினை வருட காத்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. பாடல்களோடு இணைவது கிளாரா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் 3:51 மெல்ல வரும் பாட்டு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மாலை 4 மணி, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் அழகான மாலை வணக்கம். ஆரம்பமாச்சு மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே ரொம்பவே சுவாரஸ்யமா ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க.
1: ஆமா, என்னென்ன நம்பர்ஸ்ல வந்துடலாம்னு சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா, நேயர்கள் பங்கெடுக்கிறதுக்காக என்ன எண்கள்ல வரணும் அப்படின்னு சொல்லிடலாம். 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம். 0452 என்ற முன்னிணைப்பு எண்களோட ஆட்டக்களம் நிகழ்ச்சியில்
1: வசந்தன் கோவின் ஆட்டக்களம் விளாண்டுருக்கோம். நம்மளுடைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கே வந்திருக்காங்கன்றத கேட்டுடலாம். லைன் கரெக்டாக இல்லை. இன்றைக்கி நாப்பிரள் வார்த்தை அப்படின்னா என்னது? நாப்பிரள் வார்த்தைனா என்ன பண்ணணும்?
0: நாப்பிரள் வார்த்தை ஏற்கனவே விளையாடிருப்பீங்களே கிளாரா?
1: விளையாடிருக்கோம், ஆனால் நேயர்கள் வந்து புதுசாக வரவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எப்படி இருக்கும் நாப்பிரள் வார்த்தைனா என்ன அப்படின்ற மாதிரி. நான் ஒரு அறிமுக நேயர்னு வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு தெரியாது எப்படி விளையாடணும் அப்படின்னு. நீங்கள் எத்தனை தடவை சொல்லுவீங்க?

0: நீ அதை திருப்பி சொல்லணுமா இல்லை நான் வேற மாதிரி சொல்லணுமா?
1: ஓ, திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் சொல்றது நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும்.
0: அதுதான் நாங்கள் சொல்றத நீங்க அப்படியே சொன்னா போதும்.
1: அதில் ஒரு வார்த்தை கூட தவறாக வரக்கூடாது, விடவும் கூடாது. கரெக்டாக சொன்னால் உங்களுடைய பரிசு பாடலை கேட்டு மகிழலாம் அட்டைக்களத்தில்.
0: ஆமாம், நேர் வந்திருக்காங்க, யாருங்க வந்திருக்காங்கன்றது கேட்டுடலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம், நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன், கதனையிலிருந்து.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் ராமச்சந்திரன், என்ன பாடல் வேணும் முதல்ல?
2: புதுப்பாடல் ஏதாவது ஒன்று.
0: புதுப்பாடல் ஏதாவது ஒன்று.
1: எங்கேருந்து பேசுகிறீங்க ராமச்சந்திரன்?
2: தத்தநேரி.
1: தத்தநேரி.
2: ஆமாம்.
1: என்ன விளையாட்டுன்னு கேட்டிங்களா? எங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் கேக்குறோம், ஏன்னா நேயர்கள் ஜெயிச்சா எங்களுக்கு தானே மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி.
1: அதனால ரொம்ப ஈஸியா தான் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம். கவனமா கேளுங்க, நாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லுவோம், நீங்களும் அதே மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லிடணும், தப்பு இல்லாம. சரிங்களா? நான் ஒரு தடவை சொல்லுவேன், அமுதா ஒரு தடவை சொல்லுவாங்க, ஆனா ரெண்டு தடவையும் ராமச்சந்திரன் தான் சொல்லணும்.
1: அவர் என்ன சொல்றாரு, கிளாரா சொன்ன ஒரு தடவையிலேயே நான் வந்து கரெக்டா சொல்லிடுவேன் சொல்றாரு.
0: பாரா, சரி மேடம், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொன்னீங்கன்னா. சரிங்களா? நல்லா கவனமா கேளுங்க. வாங்க வாங்க, வந்து வாங்குறதுக்கு வாங்க, போறதான் போறீங்க, வாங்கிட்டு போங்க.
1: வாங்க வாங்க, வந்து வாங்குறதுக்கு வாங்க, போறது போறீங்க, வாங்கிட்டு போங்க.
2: வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க, போறது போறீங்க, வாங்கிட்டு போங்க.
1: இல்லையே,
0: இதுல ஒரு பிளஸ் இருக்குது. என்னன்னு சொல்லுங்களேன். என்னன்னா, நீங்க எப்படி சொன்னாலும் ஒரு பண்பலை பாடல் புது பாடல் கொடுக்க போறோம், அது உங்களுக்கு பரிசு பாடலாவே வச்சுக்கோங்களேன்.
1: கண்டிப்பா.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
2: நன்றி.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
4: தட்லாட்டம் தாங்க, தரலாங்க சாங்க, உள்ளார வந்தா

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேரம் மாலை 4 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம்.
1: வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களத்தில் தான் நேர்கள் ரொம்ப அருமையாக இன்னைக்கு நான் பிறல் வார்த்தை வந்து விளையாண்டு இருக்காங்க. நம்ம கூட காத்திருக்கக்கூடிய நேர் யாருங்க வந்திருக்காங்கன்றது கேட்டு இல்லாமல் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யாருங்க பேசுறீங்க?
2: மேடத்துக்கு வணக்கம் தருவது மதுரை காதல் வந்து பஞ்சோனம் மேடம். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும். சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சேவல் கோடி பறக்குதடா அந்த பாட்டு மேடம்.
1: கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க, பாட்டை கேக்குறோம் சரிங்களா?
2: கேக்குறேன் கேக்குறேன்.
1: உங்களுக்கான நாம் பிறல் வார்த்தை
0: கேட்கலாமா? கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன திகட்டாத இனிப்பு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் புரியாத வார்த்தை.
2: அதுக்கு விட சொல்லவா மேடம்?
1: விட இல்ல,
0: நான் சொன்னதை அப்படியே நீங்க திருப்பி சொல்லணும்.
1: அப்ப நிகழ்ச்சிய முதல்ல இருந்து நீங்க கேட்கல. உங்களுக்காக இறுதி முறை ஒரு முறை சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க, கேட்டுட்டு கரெக்டா சொல்லிருங்க சரிங்களா?
0: கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன திகட்டாத இனிப்பு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் புரியாத வார்த்தை.
2: கேட்க கேட்க திகட்டாத பழம்
1: பாட்டு, கேட்க கேட்க திகட்டாத
0: பழம் சொல்லிட்டாங்க.
1: சரி வச்சுக்கலாங்க.
2: சரிங்க மேடம். மேடம் நான் சொல்றேன் மேடம். கேக்க கேக்க திகட்டாத கனி
1: காய் கனி பழமெல்லாம் இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி முயற்சி பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இப்போ நேயர்கள் வந்து அடுத்தடுத்து காத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்ன்றத திரும்ப ஒரு முறை சொல்லிடலாமே.
0: இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நான் பிறல் வார்த்தைகள் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: ஆமா, நாங்கள் நாம வந்து பரட்டி பரட்டி நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதே மாதிரி நீங்களும் நாம பரட்டி பரட்டி கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் மதுரை பண்பலையில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: ஆமா, நாங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லுவோம், நீங்கள் நல்ல கவனமாக கேட்டீங்க அப்படின்னா மனசில் அப்படியே பதிவு வச்சுக்கணும். இந்த நாம் பிறல் வார்த்தை எதுக்காக விளையாடுறோம் அப்படின்னா உங்களுடைய மெமரி பவர், அதாவது உங்களுடைய ஞாபக சக்தி, அதே மாதிரி உங்களுடைய அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சொல்லணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சு அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து நாம் பிறல் வார்த்தை ஆட்டக்கணத்தில் ஒரு விளையாட்டாகவே நம்ம விளையாண்டுருக்கோம்.
0: நல்லா கவனிக்கிறாங்க நேர்கள் வர்றவங்கலாம், தெரியுது அவங்க வந்து கவனமாக நம்ம சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே ஒரு சில வார்த்தைகள் வந்து தவறாக வந்துடுது, இல்லைன்னா மறந்துடுறாங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 4

0: மணி 15 நிமிஷம் ஆக போகுது. நேரம் மாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஏசி மேளா.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: சரி சரி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:15:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் தொடர்ந்து நம்ம ஆட்டக்களம் விளையாட்டில் இன்னைக்கு நாப்பிரல் வார்த்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம்.
1: அடுத்ததா ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணையவரும் நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா விக்னேஷ்?
0: கண்டிப்பா கண்டிப்பா அமுதா, இதோ நமக்காக காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஏன் இந்த மௌனம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சிம்மக்கள் லைட் கடை கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: எங்க இருந்து?
2: சிம்மக்கள்.
1: சிம்மக்கள் இருந்து கிருஷ்ணமூர்த்தி.
2: ஆமா.
1: ஜெயிச்சா என்ன பாடல் கேட்கலாம்?
2: என்னது?
1: இல்ல இல்ல கிருஷ்ணமூர்த்தி, நீங்க வானொலி பக்கத்துல நின்னு பேசுறீங்க.
2: இல்ல தள்ளி வந்துமா மேடம்.
1: இல்லையே, இன்னும் எக்கோ அடிக்குது. நீங்க பேசுறது கேக்குது? கேக்குது.
0: உங்களுக்கே தான் திருப்பி கேக்குது. நீங்க பேசுறது ரெட்டை குரலா எங்களுக்கு கேக்குது. என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து?
1: வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல என்ன பாடல்,
0: என்ன பாடல் வேணும்? நிறைய பாடல்கள் இருக்கு அந்த படத்துல.
1: நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விளையாடணும்னு. ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இந்த பாட்டா? சரி, நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ஆட்டக்கலத்தில் இணை வரும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். காரைக்குடில இருந்து சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு ஆட்டக்களத்தில் என்ன
3: விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம்?
0: நாப்பிரல் வார்த்தை. என்ன வெற்றி பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உங்களுக்கான நாப்பிரல் வார்த்தை கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: வார்த்தைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், நாம் சொல்லும் விதம் எவ்விதமோ அதுவே நல்ல விதம்.
3: வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், நாம் சொல்லும் விதமோ. இன்னொரு முறை சொல்லுங்க.
0: கண்டிப்பா
1: ஒரே ஒரு முறை தான். வார்த்தைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், நாம் சொல்லும் விதம் எவ்விதமோ அதுவே நல்ல விதம்.
3: வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலவிதம், நாம் சொல்லும் விதமோ நல்ல விதம்.
0: நாங்களும் ஒவ்வொரு தடவையும் சொல்றோம், அந்த வார்த்தையை மட்டும் அதில் ஆட் பண்ணணும்ல.
1: இரண்டு முறை சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.
0: நேரம் சரியாக 4:18:47. ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம். மல்லிகாரம்பம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் சார்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம் மல்லிகாரம்பம் சார்?
4: அம்மா நலமா இருக்கீங்களா? அமுதாமா
1: அனைவரும் நலம்.
4: சரி
1: சொல்லுங்க,
0: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுகிட்டு
4: இருக்கோம்? ஆட்டக்கலம் விளையாண்டுகிட்டு இருக்கோம் சார்.
0: ஆட்டக்கலத்துல என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம்?
4: நாப்பிரல் விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
0: அப்பா ரொம்ப பிரல பிரல்வோட வருதே வார்த்தைகள். சரி, என்ன வெற்றி பாடல் வேணும்?
4: என்ன
0: பாட்டு வேணும்?
4: காதல் பிசாக்கு காதல்.

0: சார், ஒரு அடிப்பாடல் சார்.
1: நீங்களே பாடிட்டீங்களே, திரும்ப கேட்கணுமா? அழகா பாடுறீங்க.
0: நாப்பரம் சொல்லுங்க மேடம்.
1: சொல்லலாமா? கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன திகட்டாத இனிப்பு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் புரியாத வார்த்தை.
2: புரியாத வார்த்தைகள் தான் இப்ப புது புரியுற மாதிரி புதிரோட சொல்ல போறாரு. சொல்லுங்க மல்லிகா அறிமுகம் சார்.
0: கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன
2: வயிறு நிறைஞ்சிருச்சு. அமுதா இன்னொரு தடவை சொல்லிடலாமா உங்களுக்கு? ஆஹா,
1: ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது. உங்களை மாதிரியே நிறைய நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க.
0: திகட்டாத இனிப்பு, இன்னொருக்க போடுங்கம்மா.
1: கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன திகட்டாத இனிப்பு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் புரியாத வார்த்தை.
0: கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன திகட்டாத இனிப்பு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் கேட்காம,
1: சொல்லியும்
0: வார்த்தை,
1: சொல்லியும் கேட்காம வார்த்தை இல்ல, சொல்லியும் புரியாத வார்த்தை. கிட்டத்தட்ட ஒரு 95% நீங்க கரெக்ட் சரியான பதில்
0: பாட்டு போட்டு விடுங்கம்மா.
1: சொன்னதுனால உங்களுடைய பிடித்த பாடல் பரிசு பாடல் இது காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் அதிரடியான ஆட்டக்களம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஆட்டக்களத்தில் நா பிறல் வார்த்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: சகுந்தலா, ஜெயகிந்துபுரம்.
5: சகுந்தலா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
4: ஜெயிலர் படத்துல மனசுலாய அந்த பாட்டான்.
5: என்ன அந்த பாட்டான்னு யார் போய் கேக்குற மாதிரி இருக்கு?
4: அது தெரியலையே, அது புது படம் தெரியல. ஜெயிலர் படத்துல இருந்து
5: மனசுலாய பாட்டு கேட்கணும் நீங்க.
4: ஆமா, ஓகே.
5: சரி, உங்களுடைய நாஃபரல் வார்த்தை
4: கேட்கலாம் சொல்லுங்க.
5: கேட்டுலாமா?
4: கேட்டுலாம்.
5: ஜெயிச்சிருவீங்களா?
4: ஈஸியா கேளுங்க மேம்.
5: கண்டிப்பா ஈஸியா தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் ஈஸியா கேட்கணுமா? வார்த்தைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம் சொல்லும் விதம் எவ்விதமோ அதுவே நல்ல விதம்.
4: வார்த்தைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம் சொல்லும் விதம் எவ்வளவோ அதுவே பலவிதம்.
5: அதுவே
4: அது அதுவே பலவிதம்
5: இல்லையே.
4: அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்க மேம்.
5: இன்னொரு தடவை சொல்லவா? என்ன பாட்டு கேட்டீங்க நீங்க?
4: ஜெயிலர் படத்துல மனசுல ஆயும்.
5: ஜெயிலர் படம் இல்லையே அது.
4: இல்லையா?
3: சரி, ஓகே, இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க மேடம்.
5: இல்லமா, வார்த்தைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம் சொல்லும் விதம் எவ்விதமோ அதுவே நல்ல விதம்.
4: வார்த்தைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம் சொல்லும் விதம் எவ்வளவோ அதுவே நல்ல விதம்.
3: சரியா?
5: கிட்டத்தட்ட, அதாவது கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் தப்பா இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டறலாம்.
3: ஒரு சிறிய விளம்பரம். நன்றி மேடம், நீங்க தொடர்பு கொண்டதற்கு. நேரம் சரியாக 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் & கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

கண்ணா அண்டர் கட்ல தண்டர் தொண்டர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு நான் பிறல் வாழ்த்தைகள் ரொம்பவே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எல்லா நேயர்களுமே விளையாடிட்டு இருக்காங்க, பாடலுக்கு ஜெயிச்சுட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வந்து இணைகிறாங்கன்னு கேட்டுடலாமா அவினேஷ்?
1: கண்டிப்பாக, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: இருவரும் அனைவரும் நலம். சந்திரசேகர், என்ன பாடல் கேட்கலாம்
2: இன்னைக்கு? வந்து புதிய நினைத்தாலே இன்னைக்கும் பன்னாரஸ் பட்டு கட்டி அந்த சாங்.
1: புதுசா எதையும் நினைச்சாலே இன்னைக்கும் சந்திரசேகர் சார், புது விஷயங்கள் நம்மளோட மனதுக்கும் உடலுக்கும் இனிப்பானவை, அப்படிதானே? உங்களுக்கான நாப்பிரல் வார்த்தைய முதா மேடம் உங்களுக்கு சொல்ல காத்திருக்காங்க.
0: நினைக்கிறேன்,
1: அதாவது நேயர்களுக்கு நம்ம ஒரு ப்ரோமோவா அமையிறோம்ல இந்த நிகழ்ச்சியில,
0: அதுக்காக இந்த மாதிரி பிறலாம நாங்க சொல்றோம். சரியா சொன்னா உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு ரசிக்கலாம்.
2: ஈஸியா கொடுங்க மேம், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வந்திருக்கிறேன், பாப்போம்.
0: சரி, ரொம்பவே ஈஸியா கேக்குறேன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் கேக்குறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே வச்சுக்கலாமா? பன்னீர் தோசை, இத்தனை தோசை இருந்தாலும் எனக்கு பிடிச்சது நெய்
1: தோசை. சொல்லலாம் அவங்களுக்காக.
0: முட்டை தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, காளாந்தோசை, பன்னீர் தோசை, இத்தனை தோசை இருந்தாலும் எனக்கு பிடிச்சது நெய் தோசை.
1: தோசையோட மெனுவை சொல்லுங்க.
2: முட்டை தோசை, காளான் தோசை, மசால் தோசை, நெய் தோசை, இது அத்தனை தோசை இருந்தாலும் எனக்கு பிடிச்சது நெய் தோசை தான்.
1: ரெண்டு தோசை காணாம போயிடுச்சு இல்லாம தான் மேடம்?

0: ஈஸியாக கேட்க சொன்னீங்க, ரொம்பவே ஈஸியாக கேட்டேன். இன்னும் எப்படி ஈஸியாக கேட்கறது?
1: தொடர்ந்து இதே முயற்சியில இருங்க, நாளைக்கு வரக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் இணையலாம். நன்றி.
0: நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சந்திரசேகர். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாமா?

0: 36 நிமிஷத்தில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததா இணைய வரும் நேயர் யார் எங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம். ஜெயகந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா இருவரும்?
1: அனைவரும் நலமா இருக்கும் பண்பலையில. இன்னைக்கு என்ன ஆட்டக்கலத்துல நம்ம விளையாடுகிட்டு இருக்கோம்?
0: ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், சூட டீயும் பிடிக்கும், சுட சுட பஜ்ஜியும் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
2: ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், சூடா டீயும் பிடிக்கும், சுட சுட பஜ்ஜியும் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு பிடிக்கும்.
0: இதெல்லாம் பிடிக்குங்கிறது எனக்கு பிடிக்கும். இன்னொரு கடைசி இரண்டு வார்த்தைகள் கொஞ்சம் குளறுபடியா இருக்கே. ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், சூடா டீயும் பிடிக்கும், சுட சுட பஜ்ஜியும் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
2: ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், சூடா டீயும் பிடிக்கும், சுட சுட பஜ்ஜியும் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
2: ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப.
0: நானே ஆன்சர் சொல்லிட்டேனா? நீங்க வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க, அதனால தான் சொன்னேன்.
2: நன்றி மேடம்.
0: உங்களுடைய நம்பிக்கை, அதாவது ரொம்பவே நம்பிக்கையோட விளையாடுனீங்க, ஜெயிச்சிட்டீங்க. இப்ப அந்த பாட்டு தவிர்த்து நீங்க என்ன பாட்டு அதை கேட்கணும்னு விரும்புறீங்க?
2: ஜகமே தந்திரம் படத்துல இருந்து ரக்கிட்ட ரக்கிடன்னு போட்டு விடுங்க.
0: அப்படியா? அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
0: ரெண்டு வரி பாடினா நல்லா இருக்குமே.
2: அப்படியா?
0: காதல்
2: வைபோகமே காணும் நன்னாலிதே வானில் ஊர்கோலமாய்.
0: ரொம்ப ரொம்ப
1: அருமை, அருமை, அருமை.
0: இப்போ உங்களுடைய வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்டாச்சு. இப்ப நீங்க கேட்ட ஜகமே தந்திரம் பாடல் இதோ காற்றலைகளில் மதுரை பண்பலை 103.3 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நாப்பிரல் வார்த்தை விளையாடுகிட்டு இருக்கோம்.
1: நாப்பிரல் வார்த்தை நேயர்கள் வந்து ரொம்பவே நம்பிக்கையோட நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் சொல்ல முடியும், நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி காட்டி அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியில ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
0: இப்ப
1: நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.

0: மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க.
0: ஜெயந்திபுரத்துல இருந்து கார்த்திக் சார்.
1: கார்த்திக் சார்,
0: என்ன பாடல் கேட்கலாம்? தூள் படத்துல இருந்த மதுரை வீரன் தானே, என் பேர் ஆண்டி.
2: என்ன சிரிப்பு, நல்லா தானே பாடுறீங்க?
0: ஓரளவு பாடுங்க மேடம், ரொம்ப
2: நல்லா தான் பாடுறீங்க.
1: அந்த ஓரளவே நல்லா இருக்குது அமுதா
2: மேடம். உங்களுக்கான
0: நன்றி சார்.
1: இனிப்பு
2: சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் புரியாத வார்த்தை.
1: கண்டிப்பா சொல்லிடலாம்.
2: கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, தின்ன தின்ன திகட்டாத இனிப்பு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, சொல்லியும் புரியாத வார்த்தை.
0: கேட்க கேட்க திகட்டாத பாட்டு, சொல்ல சொல்ல கேட்காத குழந்தை, அதுக்கப்புறம் மறந்துருச்சேன்.
1: பாதி கிணற தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா?
2: பாதி கிணத்த
0: மறந்து.
1: ஓ, நான் வந்து பாசிட்டிவா சொன்னத சொல்றேன். ஆ சரி சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க அடுத்த வரிகளையும்.
0: திரட்டாத பாட்டு, சொல்ல சொல்ல திரட்டாத வார்த்தை, சொன்னதை கேட்காத குழந்தையா நம்ம சொன்னாங்க.
2: அதாவது உங்க பேச்சிலேயே அவ்வளவு பதட்டம் தெரியுது.
1: வணக்கம். தொடர்புலதான் இருக்கீங்க.
3: மதுரை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சுமதி மேடம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் அண்ணா அக்கா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பண்பலையில எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாண்டுகிட்டு
3: இருக்கோம்? நாத்திரல் வார்த்தை
1: விளையாண்டு
2: இருக்கீங்க அப்பண்ணா? என்ன பாட்டு கேட்கலாம்? நீங்க ஜெயிச்சாப்பா, நீங்க பேசுறத பார்த்தா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு தான் தோணுது.
3: தீமா தீமா பாட்டு போடுங்க மேடம்.
2: என்ன படம்?
3: எல்ஐகே இப்ப வந்திருக்க புது படம், பிரதீப் ரங்கநாதனோட பாட்டு.
2: சரி, இது பாட்டு தவிர வேற பாட்டு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: இது இல்லன்னா டியூட் படத்துல இருந்து போடுங்க, அலையே அலையே பாட்டு.
2: சரி போட்டுடலாம்.
3: ஓகே மேடம்,
2: உங்களுக்கான வார்த்தை படிச்சிடலாமா?
3: ஆ சொல்லுங்க மேடம்.
2: முட்டை தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, காளந்தோசை, பன்னீர் தோசை, இத்தனை தோசை இருந்தாலும் எனக்கு பிடிச்சது நெய் தோசை.
3: இன்னும் ஒரே ஒரு தடவை மேடம்.
2: முட்டை தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, காளந்தோசை, பன்னீர் தோசை, இத்தனை தோசை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நெய் தோசை.
3: முட்டை தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, காளந்தோசை, பன்னீர்
2: தோசை,
3: எல்லா தோசை.
1: பின்னாடி இருந்து ஒரு ரெண்டு எக்கோ அடிக்குதே.
2: ஆமா,
3: ரெண்டு எக்கோ அடிக்குது.
1: பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்களோ?
3: இல்ல, ஸ்பீக்கர் எல்லாம் இல்ல. நான் தான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார்.
2: இல்ல, விதிமுறைப்படி இரண்டு முறை சொல்லியாச்சு.
3: சரி இருங்க, நான் ட்ரை பண்றேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: முட்டை தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, காளான் தோசை, பன்னீர் தோசை, மசால் தோசை, எல்லா தோசை இருந்தாலும் எனக்கு பிடிச்ச தோசை நெய் ரோஸ்ட். நெய் ரோஸ்ட்
2: தோசை,
3: நெய் தோசை.
2: ஒரு வழியா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த வார்த்தைகளை நெருங்கிட்டீங்க, சொல்லிட்டீங்க. உங்க நம்பிக்கை வந்து வீண் போகல. உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுடலாமா?
1: ஒருவேளை உங்களுக்கு தோசை பிடிக்காம போயிடுச்சோன்னு நினைச்சேன், ஆனாலும் எனக்கு தோசை பிடிக்கும் அப்படிங்கறத உறுதி சொல்லியிருக்கேங்க. இதோ நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில நாப்பிரல் வார்த்தை உங்களுக்காக விளங்க
2: காத்திருக்கேன்.
1: இல்ல, ஆரம்பத்துல அப்படிதானே ஸ்ட்ரக் ஆச்சு, ஒருவேளை ஆயில் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். இதோ உங்களுக்கான பாடல் வருதுமா, கேட்டு மகிழ்ச்சி அடையுங்க.

0: நேரம் மாலை 4:54 8 துளிகள் ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நாப்பிரல் வார்த்தை விளையாண்டுகிட்டு இருக்கிறோம்.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அடுத்த இணைய வரும் நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாமா?
0: கண்டிப்பா. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரு வணக்கம் சொல்றது மாலை நேரத்துல?
2: அருகில் இருக்கும் மேடத்துக்கும் வணக்கம் சொல்றது. நான் மதுரை பாலரங்க வீட்டுல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
1: உக்கரபாண்டியன், என்ன பாடல் கேட்கலாம் ஜெயிச்சா?
2: எனக்கு ஒரு நேர் கேட்டாரு, அந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு தான், கேட்க முடியல. இந்த தூள் படத்துல மதுரை வீரன் தானே அந்த பாட்டு?
1: ரொம்ப தூளா நீங்க வானொலி பக்கத்துல நின்னு பேசுறீங்க, நீங்க பேசுறது அப்படியே கேக்குது.
0: அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. ஒரு ரெண்டு தடவை சொல்லுங்க தூள்னு.
1: எல்லோருக்கும் பிடிக்கும் இனிப்பு சுவை.
2: அலை அலை கடல் அலை வலை வலை மீன் வலை.

0: முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து நேரம் போகுது.
1: அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை, சுளை சுளை பலாச்சுளை, எல்லோருக்கும் பிடிக்கும் இனிப்பு சுவை.
0: கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டா எப்படி?
2: அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை, துளை விலை பலத்துளை, எல்லோருக்கும் பிடிக்கும்
1: இனிப்பு சுவை. சொல்லியாச்சு சொல்லியாச்சு, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு நாங்களே எடுத்து கொடுத்தாச்சு. நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, ஜெயிச்சிட்டீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டலாமா? நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. இது உங்களுடைய பாடல் காற்றலைகளில்.
3: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் இணைந்திருந்தோம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பா ஆர்வமா நேயர்கள் எல்லாருமே விளையாடினாங்க. நிறைய பேர் வரிசை பாடலை கேட்டும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் விக்னேஷ் அர்ஜுனன் மற்றும்
0: அமுதா.
1: இன்னும் சில நொடிகளில் மாலை 5 மணிக்கான மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்

பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:49 துளிகள். அடுத்து வரக்கூடிய பல நிமிடங்களுக்கு நமது மனதை கொள்ளை கொள்ளும் இடைக்கால பாடல்களின் இடைவிடாத வரிசையாக இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் ரசிக்க காத்திருக்கும் பாடல்களை ரசனையோடு கொடுக்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன், விக்னேஷ் அர்ஜுனன். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல்

கேட்ட அந்த பாடல் இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகி பாடிய பாடல் உதிரிப்பூக்கள் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து மாலை தண்டல் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் இளையராஜாவோட இசை மற்றும் குரலோடு மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் செவிக்கு நிறைவான இடைக்கால பாடல்களை இடைவிடாமல் தொடர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நமக்காக அடுத்து வரக்கூடிய பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகியோட தனிக்குரலாக வருகிறது பாடல்.

மாலை தண்டல் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள். மாலை நேரத்தை மென்மையாக்கும் இடைக்கால திரைப்பாடல்களோட வரிசையில் அடுத்து நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில் வருகிறது, பன்னீர் புஷ்பங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒளிபரப்புகளை. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்றும் மனம் மயக்கும் மாலை நேரத்தை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முரட்டு காளை திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகியோட குரல்ல.

0: பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் மாலை 5:30.

கேட்ட இந்த பாடல் கோயில் புறா திரைப்படத்திலிருந்து. மாலை தண்டல் நிகழ்ச்சி நமக்காக தர காத்திருக்கும் அடுத்த பாடல் இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகி, கிருஷ்ணச்சந்திரன் ஆகியோரோட குரல்கள்ல கோழி கூவுது திரைப்படத்திற்காக.

நேரம் மாலை 5:43. நீங்கள் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் இளையராஜா உமாரமணனோட குரல்களில் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல இது மாலை தென்றல். அடுத்து வரும் பாடலாக கொக்கரக்கோ திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SP சைலஜாவோட குரல்களுக்கு இசை இளையராஜா.

மாலை தண்டல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் ரசிக்க இருக்கக்கூடிய பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல். இந்த பாடலுக்கான இசை மற்றும் குரல் இளையராஜா.

மாலை தண்டல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் கேட்கவிருப்பது சேவை செய்திகள்.
1: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 முதல் 3 வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியாக இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் கேட்டு ரசித்தும் பக்தி மலம் கமழும் விளக்கேற்றும் வேளை.
1: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புது பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 6:05:39 இனி நாம் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும்.

கேட்பது நிகழ்ச்சியும் நேரமும் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். இரவு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, இலக்கியங்களில் மதுரை சிறப்புரை வழங்குகிறார் ஆர். தொல்காப்பியன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைக்காணம். இரவு 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 அலைவரிசை நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில்

9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைக்காணம். இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 அலைவரிசை நிறைவு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 காலை 5:50 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள்.

0: கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம் பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயி, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
3: பாட்டி
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

நற்றினைகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல் குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனா்.

0: அமெரிக்கா அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகாவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேகா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேகாவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேகா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைக்காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல

0: காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னல் எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபேசிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40 29 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 ஆண்டுகள் வானில் ஒளித்த வரலாறு, காற்றின் கரங்களில் கதை சொன்ன குரல் நீ, காலத்தின் தடங்களில் நினைவாய் நின்ற நினைவு நீ, காணாத முகங்களுக்கும் காதலாய் இருந்தாய், கேட்கும் ஒவ்வொரு உள்ளத்துக்கும் உறவாய் பிறந்தாய். வானொலி அலைகளில் வாழ்க்கை பாடம் பாடி வசந்தம் போல் நம்முள் விழுந்தாய், இனிமை சேர்த்தாய். 90 ஆண்டுகள் கடந்தும் உன் ஒளி மங்கவில்லை, உணர்வின் ஒளி போல உலகம் முழுவதும் கலந்துவிட்டாய். மக்களின் மனம் இணைக்கும் மந்திரம் நீதான், ஒளியின் ஓவியம் நீ, வானம் பேசும் மொழி நீ, வார்த்தையில்லா இசை நீ, காணாத உலகங்களையும் காதில் கொண்டு வந்தாய் நீ. காலை ஒளி உதிக்கும் முன் குரலாய் வந்து நின்றாய், கனவுகள் கூட விழித்திட

கதை சொல்லி சென்றாய். 90 ஆண்டுகள் கடந்தும் உன் ஒளி மங்கவில்லை. ஆகாஷ்வாணி, நீ ஒரு குரல் அல்ல, ஒரு காலத்தின் இதயம். என்றும் ஒளித்து கொண்டே இருப்பாய் எங்கள் மனதில். உன் பயணம் 100 ஆண்டுகள் கடந்து தொடரட்டும், நாளும் புதிய ஒளியாக மலரட்டும். வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணிக்கு 90.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்திப்பூக்கள். மனம் மயங்கும் பாடல்களோடு அந்திப்பூக்களில் முதல் பாடலாக நான் மகானல்ல திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மணி 49 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனம் மயக்கும் பாடல்களின் வரிசையில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து. இதோ

இதழோடு இசை பாடும் ராகங்களோடு இது அந்திப்பூக்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அந்திப்பூக்களில் அழகான பாடல்களின் வரிசையில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது தீபாவளி திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். பல்சுவை பாடல்களின் வரிசையில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து. இது காற்றலைகளில்

6:04 அந்திப்பூகள் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவான பாடலாக நாணி திரைப்படத்திலிருந்து இதோ

நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் அந்திப்பூக்கள்.

0: செய்திகள் வழங்குபவர் எம். சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு April 23 விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர் என மொத்தம் 2000 பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு

0: 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000 வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதிகளில் 21 சுற்றுகளாகவும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 சுற்றுகளாகவும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 சுற்றுகளாகவும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ண பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் எஸ் சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5,872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் விளங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி

பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் சமையல் எரிவாயு

எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:25.

காற்றின் வழியாக உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாம் ஹிட்டான பாடல்களை ஹிட்டான பாடல்களாக வளம் வர காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. முதலாவதாக வரக்கூடிய ஹிட்டான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை 3 திரைப்படத்திற்காக சி சத்யாவோட இசையில ரீமா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நமக்காக வர காத்திருக்கும் அடுத்த ஹிட்டான பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரோட இசையில ஹரிஸ் ராகவேந்திரா, சிசிலியோட குரல்கள்ல.

நேரம் இரவு 7:39:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். ஹிட்டான பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வழங்கிக்கிட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதனை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நம்ம ரசிக்க தூண்டக்கூடிய அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திற்காக ஹென் கருணாசோட குரலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ்.

பாட்டு எதுகிட்ட நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல். மீண்டும் ஜிவி பிரகாஷோட இசையில அந்தோணி தாசன் சுபலாஷினியோட குரல்களில் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருகிறது.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு?
1: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் இரவு 7:48, 8 மணித்துளிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தொடர்ந்து இடைவிடாது கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் PS1 திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானோட இசையில் ரக்ஷிதா சுரோசோட குரலில் இதோ பாடல் வருகிறது.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணோட இசை மற்றும் குரலோடு சுபாஷினி இணைந்து பாடக்கூடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் டூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கரோட இசை மற்றும் குரலோடு ஜொனிதா காந்தி பாடிய பாடல்

0: பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமார மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகாவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில்

அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தவிகையுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆரம்பமாயிருச்சு பட்டாம்பூச்சிகள். உற்சாகமாக கேட்டு ரசிக்க பட்டாம்பூச்சிகள். சின்னஞ்சிறு குழந்தைகளின் சிங்கார பேச்சோடு பட்டாம்பூச்சிகளில் குழந்தைகள் பேச அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகள், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்பு எண்ணை தொட்டு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பண்பலை பாடலோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?

0: பாட்டகாசமான பாடலோட ஆரம்பிச்சிருச்சு பட்டாம்பூச்சிகள். நேரம் பார்த்தீங்கன்னா 8:11:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைகிற முதல் குழந்தை யார், எங்கிருந்துன்னு கேட்டறலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணாபுரம் காலனியில இருந்து பவனாத் மச் பேசுறேன்.
0: பவனாத் மச், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: யூத் படத்துல இருந்து ஏதாவது பாட்டு கொடுங்க.
0: ஏதாவது ஒரு பாடல் கேட்டறலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இது உங்களுக்கு பிடித்த யூத் படத்திலிருந்து ஒரு பாடல், காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளுக்கான நேர்மாய் இது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பேச அழைக்கலாம் 25 30 170 25 30 171 0452 என்ற முன் இணைப்பை தொட்டு வரலாம், பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கலாம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பண்பலை பாடல் கேட்டலாமா?

0: 8:18 நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட்டாம்பூச்சிகள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலையில அடுத்து இணைய வரும் சுட்டி குழந்தை யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பெருங்குடி.
0: பெருங்குடியில இருந்து யாரு?
1: தேவசேனா.
0: தேவசேனா பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறேன்.
0: அப்படியா? அதெல்லாம் சொல்லி இருக்கணும் முன்னாடி நீங்க. அப்போ தேவசேனா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஏதாவது ஒரு நியூ சாங் போடுங்க.
0: ஏதாவது ஒன்னு போட்டுறலாமா? தேவசேனா, நீங்க பேசுறத நீங்க கேக்குறீங்களா ரேடியோல? சரி, இப்ப பாடலும் கேளுங்க, சரியா?
1: சரி.
0: நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. இதோ உங்களுக்கான பாடல் காற்றலைகளில்.

8:23 பட்டாம் பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் கேட்டலாமா?

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இதுவரைக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள். கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நன்றி நேர்களே.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 8:30.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் மதுரை சிறப்புரை வழங்குகிறார் ஆர். தொல்காப்பியன் அவர்கள்.
8: பாண்டிய நாட்டினை பாட துவங்கினால் போதும், பைந்தமிழ் சந்தங்கள் பாய்ந்து வந்து நெஞ்சில் மோதும் எப்போதும். சந்த சிலம்புகள் கட்டிடவா, சங்கத்தமிழதை கொட்டிடவா, ஆடி வீதிகளில் ஆடிடவா, அன்னை மீனாட்சியை பாடிடவா, பாண்டிய நாட்டினை பாட துவங்கினால் போதும், பைந்தமிழ் சந்தங்கள் பாய்ந்து வந்து நெஞ்சில் மோதும் எப்போதும் என்று மதுரையின் பெருமையை என் சொந்த வரிகளில் பாடி துவங்குவதில் பெருமையும் பெருமகிழ்வும் அடைகிறேன். காற்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாதிரி வீசும். ஆம், வடக்கில் வாடையாய் வீசும், தெற்கில் தென்றலாய் வீசும், கோவையில் குளிர் சுமந்து வீசும், கொடைக்கானலில் எழில் சுமந்து வீசும், குற்றாலத்தில் முகில் சுமந்து வீசும், எங்கள் கூடல் நகரில்தான் தமிழ் சுமந்து வீசும். இப்படி தமிழ் சுமந்து வீசுகின்ற மதுரையின் இலக்கிய சிறப்பு புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி வையை என்னும் பொய்யா குளக்கொடி என இளங்கோவடிகள் மதுரையையும் வைகையையும் போற்றி பாடியிருப்பார். பரிபாடலில் மதுரை மக்களின் வள்ளல் தன்மை விளக்கப்படுகிறது. மதுரை திருமகளுக்கு இட்ட திலகம் போல் விளங்கி மதுரை பாண்டியனது வைகை உள்ளவரையும் புகழ்பெருமே அல்லாமல் ஒரு நாளும் பெருமை கொடாது என்று உரைக்கிறது பரிபாடல். பொன்னால் ஆகிய வேப்பம் மாலையை அணிந்து பாண்டியருக்கு வழி வழியாக உரிமையுடையது மதுரை. புதியதாக திருமணம் ஆன பெண்ணினது கூந்தலையும் நெற்றியையும் போல் மதுரை மாநகரம் தெருக்கள் மனம் பரப்புகிறது என்று கூறுகிறது பரிபாடல். திருவிழாக்கள் இல்லாத நாளே இல்லை. இதைத்தான் மதுரையும் எல்லா நாட்களும் திருவிழாக்கள் நகரம் என்று

0: சங்க இலக்கியம் பாடும்.
1: அது விளவு மழி மூதூர் என்று பொருள்பட பாடி வருகிறது.
0: ஆம், இங்கு திருவிழாக்கள் இல்லாத நாளே இல்லை என்கிறாது.
1: இப்போது கூட சித்திரை திருவிழா சிறப்பாக முடிந்திருக்கிறது.
0: அதனூடே இதை தொடர்கிறோம். அகநானூறு இலக்கியம் நெல்லு நீரு மெல்லார்க்கு மெனியன வரைய சாந்தமுன் திரைய முத்தமும் இமிழ்குரன் முரசு மூன்று நாட்களும் தமிழ்களு இக்கூடர் நான்கோள் வேந்தே என்பது புறநானூறு சொல்லும் செய்தி.
1: தமிழால் மதுரைக்கு சிறப்பா? இல்லை, மதுரையால் தமிழுக்கு சிறப்பா என்பது போல் மதுரையையும் தமிழையும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாமல் வளர்ந்து வருகிறது.
0: மற்றொரும் சிறப்பும் உண்டு என்கிறது புறநானூறு.
1: பொதிகை மலையில் இருந்து மனம் வீசும் சந்தனத்தையும் தூத்துக்குடியில் கிடைக்கும் முத்தையும் அழகிய முரசையும் கொண்ட பாண்டிய மன்னர்கள் தமிழ் பொருந்திய செங்கோலை மதுரையில் தூக்கி பிடித்தனர் என்கிறது இப்பாடல்.
0: கற்றறிந்தார் ஏத்தும் களி என்ற அடிக்களித்தொகையில் வருகிறது.
1: களித்தொகையில் பல இடங்களில் மதுரையை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன.
0: ஆற்றுப்படை நூல்களில் சிறந்த நூலாக கருதப்படும் திருமுருகாற்றுப்படை நக்கீரரால் எழுதப்பட்டது.
1: பாண்டியன் எல்லாரையும் வென்று வெற்றி வீரனாக விளங்குவதால் மதுரை போரே இல்லாத வாயிலை உடையது.
0: திருமகள் சிறிதும் அசைந்து கொடுக்காத அங்காடி வீதிகள் உள்ளன.
1: பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய வீரத்திலும் வெற்றியிலும் வைத்திருக்கின்ற பெருமதிப்பால் தாங்களே ஆடவர்கள் என்பதை சொல்வது போல் திருமுருகாற்றுப்படையில் எழுதியிருக்கிறார் நக்கீரர்.
0: பெரிய புராணத்தை தந்த சேக்கிலாரும் மதுரையில் தமிழ் வளர்த்த பெருமையையும் சொக்கநாத பெருமானின் புகழையும் பல இடங்களில் பாடியுள்ளார்.
1: திருவிளையாடல் புராணம் 64 திருவிளையாடல்களையும் எடுத்து இயம்புகிறது.
0: மதுரை திருத்தலத்தில் பல திருவிளையாடல்கள் இறைவன் நிகழ்த்தியதாக அழகாக எடுத்துரைக்கிறார் பரஞ்சோதி முனிவர்.
1: மதுரை பல வகை வளங்களும் பெற்று பாண்டிய நாட்டின் நடுவில் அமைந்துள்ள நகர்.
0: பாண்டிய நாட்டை பல அணிகலன்கள் பூண்ட நங்கை என்று கொண்டால் அந்த நங்கையின் பெருமை உறுந்திய முகமாக மதுரையை கொள்ளலாம் என்பது பரஞ்சோதியாரின் தீர்க்கமான எண்ணம்.
1: பாண்டி மண்டல திலகம் எனும் 200 பாடல்கள் கொண்டது மதுரை ஐயன் பெருமான் என்பவரால் இயற்றப்பட்டது.
0: மதுரையில் உள்ள பல கல்வெட்டுகளும் மதுரையின் பெருமையை பேசுகின்றன.
1: பாண்டிய மன்னர்கள் செய்த அறக்கொடைகளும் அவர்களுடைய கீர்த்தியையும் வென்ற போர்களும் பல கல்வெட்டுகள் வாயிலாக தெரிய வருகின்றன.
0: மணங்கவர் மதுரையின் ஒவ்வொரு வீதிகளும் சிலப்பதிகார சுவடுகள் சிதறி கிடக்கின்றன.
1: கூடலன் கூடாயினான்.
0: யார் அந்த கூடலன்?
1: கூடல் நகரை ஆண்டவன் கூடல் மாமன்னன் கோவலன்தான்.
0: கூடலன் கூடாயினான் என்ற காட்சியை இளங்கோ இவ்வாறு உரைக்கிறார்.
1: இளங்கோ சொல்வது போல் கூடல் அரசனை கூடாக்கிவிட்டு கூடலையும் எரித்துவிட்டு கூடலூர் மலை உச்சிக்கு அவள் செல்லும் முன் மதுரையில் அவள் கோபம் தனியாது நின்றபோது வாராளி கூந்தல் நின் மணமகன் தன்னை ஈரேல் அகத்தினால் எல்லை நீங்கி வானோர் தங்கள் வடிவின் அல்லதை ஈனோர் வடிவில் காண்டல் இல் என மதுராபுரி தெய்வம் கட்டுரை உணர்த்துவதற்கிணங்க கருத்துரு கணவர் கண்டபின் அல்லது இருத்தலும் இல்லேன் கீழ்த்திசை வாயிலில் கணவனோடு புகுந்தேன் மேற்றிசை வாயில் வரியேன் பெயர்க்கு என கோவலன் பொட்டல் என்ற கோவலன் கொலையுண்ட இடத்திலிருந்து அவள் மேற்கு நோக்கி புறப்படுகிறார்.
0: இப்போதும் மதுரை பழங்கானத்தம் அருகில் கோவலன் வெட்டப்பட்ட இடமான கோவலன் பொட்டல் இன்று வரை விளங்கி வருகிறது.
1: அவள் நடந்த வழித்தடங்கள் எல்லாம் தன் தடங்களை அழுந்த பதிந்திருக்கிறாள்.
0: பழங்கானத்தம் தண்டல்காரன் பட்டி வழியாக அவள் நடந்த பாதையில் இன்றும் ஒரு குழாயில் வரும் தண்ணீர் சூடுவதாகவும் அது கண்ணகி மதுரையை எரித்த பின் நடந்து வந்த பாதையில் பரவிய வெம்மை என மக்கள் நம்புகின்றனர். அந்த தண்ணீர் இப்போது வரையும் சுற்று கொண்டிருக்கிறதாம்.
1: இன்றைய பசுமலை உச்சியில் ஏறி நின்று மதுரை எரிவதை பார்த்து கண்ணகி தன் கைவளையல்களை உடைத்து எரிந்தாள் என்கிறார்கள்.
0: அவள் கோபமாக வந்து நின்றதால் அது கோபாலி மலை என்றானதாம்.
1: அப்படியே கீழிறங்கி மாடக்குளம் வழியாக அவள் வையைக்கரை நோக்கி நடந்தாளாம்.
0: இன்றும் மதுரையின் மூத்த ஊரான மாடக்குளத்தில் கபாலீஸ்வரி என்ற பெயரில் கோயில் உண்டு.
1: அந்த சிலை அப்படியே அழகிய கண்ணகியை உரித்து வைத்திருக்கிறது.
0: காற்சிலம்பும் அணிந்துள்ளது.
1: அவள் வையை வழி நடந்ததை சிலம்பு இப்படி கூறுகிறது: இரவும் பகலும் மயங்கினல்

கையேற்று உறவு நீர் வையேயை ஒருகரை கண்டாங்கு. கோவலன் கொலையுண்ட இடமான இன்றைய கோவலன் பொட்டலுக்கு நேர் எதிரே கண்ணகி ஏறி நின்ற கோபாலி மலை உள்ளது. பக்கத்தில் உள்ள பசுமலை பசுமையாக இருக்கும். பசுமையாக இருப்பதால் அதற்கு பசுமலை என பெயர். ஆனால் அதன் தொடர்ச்சியாக இருக்கும் கோபாலி மலை மட்டும் வறண்டு வாடி கிடப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு காரணம் கண்ணகி நடந்தபோது பரவிய அனல் இன்னும் இருப்பதால் இங்கு செடி கொடிகள் வளர்வதில்லை என்கிறார்கள். இங்கிருந்து 14 நாட்கள் இரவும் பகலும் கருதாது மயங்கி செயலற்றவளாக ஒழிக்கும் நீர் நிறைந்த வையையின் ஒருகரை வழியாக நடந்து மேல் நோக்கி நடந்தவள் மூல வைகையின் உச்சி வழியாக கம்பம் கூடலூருக்கு மேல் அடைந்தாள். அந்த மலை கண்ணகி கோயில் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. இங்கிருந்துதான் கண்ணகி இந்திர விமானத்தின் வானமர் அரசன் மலர்மலை தூவி கோவலனோடு வானகம் போனதாக சிலம்பு கூறுகிறது. அவுணரை கடந்த சுடரில்லை நெடுவேல் நெடுவேல் குன்றம் அடிவை தேறி பூத்த வேங்கை பொங்கற்கீழ்வோர் தீத்தொழில் ஆக்கினன் யானன்றோங்கி கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு விண்ணமர் ஊதி ஏறினால் மாதோ என்கிறது சிலம்பு. காணமர் புரிகுழல் கண்ணை சிலம்பு ஒழிக்கிறது. இந்த பாறை விண்ணில் ஏற்றிய விண்ணேற்றி பாறை என்பதும் மருவு என்கிறார்கள் கற்றவர்கள். இப்படி கண்ணகி பெருமை மதுரையை நோக்கி படர்ந்திருக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் இளங்கோவடிகள் தன் எழுத்து வன்மையும் சொல்வன்மையும் சேர்த்து உரை இடையிட்ட பாட்டுடை செயலாக மதுரையின் சிறப்புகளை காட்டி வருகிறார். அடுத்து மதுரையின் இன்னொரு சொர்க்கமான அழகர் கோவில். மதுரைக்கு அருகே ஒரு மரகத சொர்க்கம். அவரஞ்சி பொன்னால் ஆன அழகரின் முகம், அழகரின் செவிகளில் ஆண்டாள் தமிழை அனுதினம் பாடும் தென்றல். இந்த மலையின் அழகை ஆண்டாள் தமிழில் படித்தால் படிக்கும்போதே இந்த மலைக்குள் போன பரவசம் ஏற்படும். திருமால் குன்றம் என சிலம்பு இதனை குறிப்பிடுகிறது. கண்ணகியும் கோவலனும் கவுந்தி அடிகளோடு இந்த வழியாகத்தான் வந்தார்களாம். இந்த மலையின் உச்சியில் இருந்து நிலத்தை பிளப்பது போல் விழுந்து கொட்டி கொண்டிருக்கிறது சிலம்பாறு. சிலம்பின் ஓசை கொட்டுவதால் இது சிலம்பாறு. இப்பொழுது நூபுர கங்கை என்ற பெயர் மருவி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருமுருக ஆற்றுப்படையில் இதை இழுமென இழுத்தெழும் அருவி பழமுதிர் சோலை மலை கிளவோனே என்கிறார் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர். இந்த சிலம்பாறுதான் இன்றைய தீர்த்த தொட்டி. இதன் உச்சியில் உட்கார்ந்திருப்பவள் ராக்காயி அம்மன். கண்ணகியும் கோவலனும் கவுந்தி அடிகளோடு இந்த வழியாக மதுரை வரும்போது வரோத்தமை என்ற மலை தேவதை இவர்களை வழிகடத்தி சென்றதாக பேசப்படுகிறது. அது சிலம்பாற்றின் உச்சியில் இருக்கிறது. மிக அழகும் வனப்பும் வசியமும் மிக்கது. இந்த வழியாக வருவோரிடம் கேள்விகள் கேட்கும் என்று சிலம்பு பேசுகிறது. அது கோவலனிடமும் பேசியது. அந்த வரோத்தமைதான் வரோத்து என்று மாறி ராக்கு என மருவி ராக்காயி என்று இன்றும் ராக்கச்சி என்றும் பல்வேறு பெயர்களில் இன்றும் வணங்கப்பட்டு வருகிறது. சிலம்பு கூறும் அதே வடிவத்தோடு இன்றும் வழிபடப்படுகிறது. தீர்த்தமாடி ராக்காயியை வழிபட்ட பின்தான் கீழிறங்கி அழகரை வழிபடுகிறோம். இப்படி பெருமைமிக்க மதுரையில் ஒவ்வொரு திசைகளிலும் கண்ணகி தன் வழித்தடங்களையும் தன் அடையாளங்களையும் விட்டு சென்றிருக்கிறாள். கோவலன் வெட்டப்பட்ட இடம்தான் கோவலன் நகர் என வழங்கப்படுகிறது. இங்கிருந்துதான் கண்ணகி தன் பயணத்தை துவங்குகிறாள். இப்படி மதுரையில் தென்படும் இடமெல்லாம் கண்ணகியின் சிலம்போசை கேட்கிறது. மணங்கவர் மதுரையின் ஒவ்வொரு வீதிகளிலும் சிலப்பதிகாரச் சுவடுகள் சிதறிக் கிடக்கின்றன. கூடலன் கூடலாயினான் என்று இளங்கோ சொல்வது போல் கூடலரசனை கூடாக்கிவிட்டு கூடலையும் எரித்துவிட்டு கூடலூர் மலை உச்சிக்கு அவள் செல்லும் முன் மதுரையில் அவள் கோபம் தனியாது நின்றபோது வாரோழி கூந்தல் நின் மணமகன் தன்னை ஈரேல் அகத்தினால் எல்லை நீங்கி வானோர் தங்கள் வடிவின் அல்லதை ஈனோல் வடிவில் காண்டல் இல் என மதுராபுரி தெய்வம் கட்டுரை உரைத்தது. மதுரை மாநகரின் மாண்பினை விரிவாக எடுத்து விளக்கும் இலக்கியங்கள் சிறப்பாக குறிப்பிடத்தக்க இலக்கியமான மதுரை காஞ்சி, பரிபாடல், சிலப்பதிகாரம், திருவிளையாடல் புராணம் என்னும் 4 நூல்களாகும். கடைச்சங்க தொகை நூல்களாகிய 10 பாட்டுள் ஒன்றாகிய மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் என்னும் பெரும்புலவரால் பாடப்பெற்றது. அவர் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனின் அரசவையில் தலைமை புலவராக திகழ்ந்தவர். அவர் பாண்டியனால் பெரிதும்

மறிக்கப்பட்டவர். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி, மாங்குடி மருதன் தலைவனாக என்று அப்பாண்டியனே மாங்குடி மருதனாரை பாராட்டுகிறான். அவனுக்கு நிலையாமை அறிவுறுத்தும் நினைவோடு மருதனார் மதுரை காஞ்சியை பாடினார். இந்நூற்கண் அவர் காட்டிய புலமை திறம் கண்ட பிற புலவர்கள் அவரை மதுரை காஞ்சி புலவர் என்றே கொண்டாடினர். மாங்குடி மருதனார் காட்டும் மதுரை சிறப்பை நோக்குவோம். ஐவகை நிலங்களும் நிறைந்து விளங்கும் பாண்டிய நாட்டின் நடுவிடத்தே மதுரை மாநகரம் அமைந்துள்ளது. வைகை ஆற்றின் கரைக்கண் இருப்பது ஆழமான அகழியையும் உயரமான மதிலையும் இடையாறாமல் மக்கள் வந்து போகும் வாயிலையும் வரிசையாக அமைந்த பெரிய மனைகளையும் உடையது. ஆறு கிடந்தார் போன்ற அகன்ற தெருக்களை உடையது. தெருக்களில் பல வகை கூட்டத்தாரின் ஒளிகள் எழுந்த வண்ணமாக இருக்கும். முரசறைவோர் விழாக்களை பற்றி விளம்பிக் கொண்டே செல்வர். கடவுளியைப் போல பல்வேறு இசைக்கருவி எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கும். அவ்விசையை விரும்பியவர்களுடைய ஆரவாரம் என்றும் நிறைந்திருக்கும். மதுரையில் பகல் கடைகளாகிய நாளங்காடியும் இரவு கடைகளாகிய அல்லங்காடியும் இருந்தன. கடைகளில் இன்ன பொருள் விற்கப்படுகின்றது என்பதை அறிவிக்க கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். நாளாங்குடியில் பூர்விப்போரும் மாலை விற்போரும் நறுமண பொருட்கள் விற்போரும் வெற்றிலை பாக்கும் விற்போரும் இருப்பர். அல்லங்காடியில் சிலர் சங்கினை அறுத்து வளையல்களாக கடைந்து விற்பர். சிலர் அழகிய மணிகளுக்கு துளையிடுவர். சிலர் பொன்னை உரைத்து மாற்று காண்பர். சிலர் பொன்வேலை செய்வர். சிலர் ஆடைகள் விற்பர். சிலர் அழகிய ஓவியங்களை வரைந்து விற்பர். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் ஆகிய கனி வகைகளை சிலர் விற்பர். வாழைக்காய், வழுதுணங்காய், பாகற்காய், கீரை, கிழங்கு முதலியவற்றை சிலர் விற்பர். இவர்கள் பேசும் ஓசையெல்லாம் கூடி பேரொழியாக இருக்கும். இவ்இரவு கடைகள் எல்லாம் முதல் யாமத்திலேயே மூடப்பட்டுவிடும். இரண்டாம் யாமத்தில் சங்குகளின் ஒளி அடங்கிவிடும். அப்போது வணிகர் அடையினையும் மோதகத்தினையும் தட்டுக்களில் வைத்தவாறே உறங்கிக் கொண்டிருப்பர். நகர மக்களும் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பர். மூன்றாம் யாமத்தில் ஊர்காவலர்கள் துயிலாத கண்கோளோடு அயராத உறுதியோடும் நகரில் உலாப்போவர். அவர்கள் கள்ளர்களை ஒற்றி அறிந்து உள்ளம் தளராது திரிந்து கொண்டிருப்பர். மழை பொழிந்து தெருவில் நிறைய நீரோடும் வேளையிலும் அவர்தம் கடமையில் தவறாது கையில் வில்லும் அம்பும் தாங்கி காவல் புரிந்து திரிவர். கடையாமத்தில் அந்தனர் மறையினை ஓதுவர். பாணர் மருதப்பண்ணை வாசிப்பர். பாகர்கள் யானைகளுக்கு கவலம் தந்து கொண்டிருப்பர். குதிரைகள் புல்லை தின்று கொண்டிருக்கும். கடைக்காரர்கள் கடைகளின் முற்றங்களை சாணத்தால் முழுகி தூய்மை செய்வர். மகளிர் தத்தம் மனை கதவங்களை திறக்கும் ஒளி கேட்கும். பள்ளி எழுச்சி முரசும் முழங்கும். காளை மாடுகள் ஆரவாரம் செய்யும். சேவல்கள் கூவும். மயில்கள் அகவும். களிறுகள் பிளிரும். மகளிர் மனை முற்றங்களை பெருக்குவர். இங்கனம் மாங்குடி மருதனார் காட்டும் 2000 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட மதுரை மாநகருக்கும் இன்றைய மதுரை மாநகருக்கும் நிறைய வேற்றுப்பாடு உண்டு. இன்றும் எல்லா களங்களும் சிறந்து விளங்கும் நகரமாகவே மதுரை திகழ்ந்து வருகிறது. மதுரை போன்ற சிறந்த நகர் தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லை. சோழன் சேரன் ஆண்ட தலைநகரங்களும் இதற்கு ஒப்பாகா. ஒவ்வொரு கடைச்சங்க நூலாகிய பரிபாடலில் பாராட்டும் மதுரை. 70 பாடல்கள் கொண்ட பரிபாடல் நூல்களில் 4 பாடல்கள் மதுரையை பற்றின என்று பழம்பாடல் ஒன்று பகர்கிறது. மதுரை மாநகரின் நடுத்தெருவில் திருக்கோயில் அமைந்துள்ளது. அதன் காற்புறம் தெருக்களில் பின் தெருக்களாக அமைந்துள்ளது. இவ்வமைப்பு தாமரை பூவின் அமைப்பை ஒத்திருந்தது. தாமரை மலரின் நடுவில் உள்ள பொகுட்டினை போன்று இறைவன் திருக்கோயில் இயங்கியது. பொகுட்டினை சுற்றியிருக்கும் இதழ்களைப் போன்று தெருக்கள் திகழ்ந்தன. இத்தகைய நகரின் அமைப்பு முறையை பரிபாடல் நன்கு சித்தரிக்கிறது. மாயோன் கொப்பூள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரூர் பூவின் இதழகத்து அணைய தெருவும் இதழகத்து அருட்பொருட் அனைத்தே அண்ணல் கோயில் என்று பரிபாடல் இப்படி பாடுகிறது. இந்நகரில் எப்பொழுதும் வேதியர் ஓதும் மறையொளி நிறைந்திருக்கும். அந்த மறையொளி கேட்டே மதுரை நகரத்து மக்கள் துயிலெழுவர். சோழன் தலைநகராகிய உறையூரிலும் சேரன் தலைநகராகிய வஞ்சியிலும் வாழும் மக்கள் கோழி கூவும் ஒளி கேட்டு துயிலெழுவது போன்று மதுரை மக்கள் துயிலெழவில்லை. வைகையாற்றில் நீராடிய மக்கள் ஒப்பனை செய்து கொள்வதற்கு சில தனி மாடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அம்மாடங்கள் சில புலிமுக வடிவில் விளங்கின. அப்புலி வடிவத்தை கண்டு உம்மை புலி என்று கொண்டு களிற்றை பாயுமென வெறுண்டு
பிடிகள் சிதைந்து ஓடும்.

கூறுவதுண்டு. இந்நகரில் பூக்களை ஆராய்ந்து கொய்பவர் பலர் இருந்தனர். அவர்கள் மலர் கொய்வதற்கென தனிக்கோள் ஒன்று வைத்திருந்தனர். அவர்கள் கொய்த மலர்களை மாலையாக கட்டுதற்கு ஓரிடத்தில் குவிப்பர். அவற்றை குவிப்பதற்காகவே தனியே ஒரு பூ மாடங்கள் இருந்தன. மதுரை மாநகரின் மதிலை ஒட்டி வையை சென்றது. அதில் பெருகி வரும் வெள்ளத்தின் அலைகள் விண்ணுற சிவந்து மதிலின் மீது மோதும். அவ்வளையோசை கேட்டு நகர மக்கள் துயிலெழுவர். மதிலில் நீண்டதொரு சுரங்க வழி நிலவியது. அதன் உள்ளே சென்று ஆற்று நீரை மதில் புறத்தே சொரியும் காட்சி களிர் துதிக்கையை தூக்கி நீரை பொழிவது போன்றிருக்கும். மதிலின் புறத்தே வையை கரையிலுள்ள மலர்ச்சோலைகளின் நடுவே பாணரும் கூத்தரும் வாழ்ந்ததற்கென்று பாக்கள் சேரிகள் விளங்கின. திருமகளுக்கு அணிந்த திலகம் போல் உலகில் புகழ் பூத்து கமழ்வது மதுரை மாநகரம். பரங்குன்றும் வையையும் பாரில் உள்ளளவும் மதுரை சீர்குன்றாது பேர்பற்று விளங்கும். ஈவாரை கொண்டாடி ஏற்போரை பார்த்துவக்கும் மக்கள் நிறைந்துள்ளனர். அவர்கள் வாழ்வார் என்று சொல்லத்தக்கார் அவர்கள். இத்தகைய மதுரை மாநகரை புலவர்கள் தங்கள் புலமை துலாக்கோளால் தூக்கி பெருமையை நோக்கினர். உலகினை ஒரு தட்டினும் மதுரையை மற்றொரு தட்டினும் வைத்து எடை பார்த்தனர். உலகனைத்தும் வாட மதுரை இருந்த திட்டு வாடவில்லை. எனவே உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் மதுரைக்கு ஒப்பாக என்று மதிப்பிட்டார் பரிபாடர் புலவர். உலகம் ஒரு நிறையா தானோர் நிறையா புலவர் புலக்கோளால் தூக்க உலகனைத்தும் தான் வாட வாடாத தன்மைக்கே தென்னவன் நான்மாட கூடல் நகர் என்பது பரிபாடல் கூற்று. மதுரை மாநகரில் உள்ள மக்கள் நீராடுவதற்குரிய நெடுந்துறையாகவும் முதன்முறையாக விளங்கியது திருமருதமுன்றுரையாகும். அது அடர்ந்த மருத மரங்களை நிறைந்த கரையைச் சார்ந்த துறையாகும். நீராட வருவோர் தங்குதற்குரிய தன்பொழில் அமைந்த அழகிய துறையாகும். கூடலாரெல்லாம் வந்து கூடினாலும் கூடர் கோமான் படையுடன் வந்து நாடிகையிலும் தங்குதற்கு வாய்ப்புடைய வளமான பொழில் சூழ்ந்த எழில் துறையாகும். நீர் வற்றிய காலத்திலும் கரையை தாண்டி நீர் சென்று கொண்டிருக்கும் முன்னடி துறையாகும். ஆதலால் அது திருமருதமுன்றுரை என்று புலவர்கள் பாடுகின்றனர். புதுப்புணல் விழா நடைபெறும் நன்னாளில் இத்துறைக்கண் குழலும் யாழும் முழவும் ஆகிய பல்வகை இன்னியங்களும் விளங்கும். அரசனால் தலைக்கோள் அறிவை என விருது பெற்ற ஆடல் மகளிரும் பாடல் பாணரும் அத்துறையைச் சார்ந்த பொழிலிடத்தே ஆடல் நிகழ்த்துவர். நாடக மகளிரின் ஆடல் ஒளியும் இன்னிசை பேரொழியும் கரையில் வந்து மோதும். வெள்ளத்தில் அலையொலியுடன் சேர்த்து இடிமுழக்கம் போல் ஒழிக்கும். இத்துறைக்கண் பாணர்கள் சென்று யாழ் இசைத்து மருதப்பண்ணை அருமையாக பாடுவர். அவர்கள் பாட்டு பாட மைந்தரும் மகளிரும் நீரில் பாய்ந்து ஆடுவர். அவர் தம்முள் ஊடுவர், ஊடல் உணர்ந்து கூடுவர், கூடி மகிழ்வர், ஓடி பிரிவர், தேடி திரிவர், மலரை சூடி தொழுவர். இங்கனம் இருபாலரும் துறைக்கண் ஆடிமையால் வைகை கீர் எச்சிலாயிற்று என்று கூறினர். இப்படி மதுரையின் அழகையும் மதுரை தெருக்களின் அழகையும் அழகாக எடுத்துரைக்கின்றனர். மதுரை மாநகருக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து வருகிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகர் மதுரை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அது மட்டுமின்றி தமிழ் இலக்கியத்திற்கும் பல பாடல்கள் இயற்றி தமிழ் சேவை புரிந்த புலவர்கள் பலர் மதுரையில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அளக்கர் ஞாலர் மகனார், மதுரை கணக்காயனார், மதுரை காமக்கன்னியார், நப்பாதனார், மதுரை கூத்தனார், மதுரை வேளாசன் போன்ற ஏறத்தாழ 35க்கும் மேற்பட்ட புலவர்கள் தங்கள் பெயரில் மதுரையை அழகாக பாடியுள்ளனர். மதுரையின் தாயான மீனாட்சி அம்மனை பற்றி மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழில் அழகாக பாடியுள்ளனர். மதுரை எம்பதியில் உள்ள வயல்களில் மீன்கள் துள்ளி விளையாடும் செழிப்பு பற்றியும் மதுரை தமிழ் வளர்த்த பெருமை பற்றியும் உரைக்கும். முயல்பாய் மதிகுழவி தவச்சூள் அடிவளவின் கயல்பாய் குரம்பு அணை பெரும்பனை தமிழ் மதுரை கற்பக அடவியில் கடம்பாடு அடம்பொழி கயல் கண் நாயகி வருகவே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அது மட்டுமல்ல, மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழில் மீனாட்சியம்மனின் உருவத்தை பற்றி மீனாட்சியம்மன் வருகை பருவத்தை பற்றியும் அருணகிரிநாதர் அழகாக பாடியுள்ளார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை நிறைவழுத்த துரைத்தின் தமிழின் ஒழுகுணரும் சுவையே
அகந்தை கிளந்தை எடுது அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கேற்றும் இசையே, வளர்ச்சி மைய இமயப்பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே, எரிதரங்கம் ஒடுக்கும் புவனம் கலந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்துள் அழகு ஒழுகை எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம்பாய்

0: மடுக்கும் குளர்காடு ஏந்தும் இள வஞ்சிக் கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற வாழ்வே வருக வருகவே என்று மீனாட்சியம்மனை வரவேற்று அழகாக பாடினார் அருணகிரிநாதர். மதுரையின் மாட மாளிகைகள் குறித்தும் மன்னரின் பெருமையை குறித்தும் உரைக்கும் பாடல் புறநாட்டில் ஒன்று உண்டு. கடும்பின் அடுகளம் நிறையாக நெடுங்கொடி மாட மதுரையும் தருகுவன். பொருள் என்னவென்றால், சோழன் நலங்கிள்ளி இரக்கம் மிகுந்தவன் விரலியர் பூவிலை தருமாறு வேண்டினால் மாட மாளிகைகள் விளங்கும் மதுரை நகரையே தரும் இயல்பினன். ஏதாவது பொருள் கேட்டால் நாட்டையே கொடுத்துருவாரான். அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. கலித்தொகையில் பரத்தையின் வீடு சென்று திரும்பும் தலைவனின் மார்பில் நகக்குறிகள் உள்ளதை தலைவி பார்க்கிறாள். தலைவனோ, எவ்வளோ சுவாரஸ்யமான கதை பாருங்கள். பரத்தையின் வீடு சென்று திரும்பும் தலைவனின் மார்பில் நகக்குறி, அதாவது நகத்தை வச்சே கண்டுபிடிக்கிறாங்களாம். தலைவனின் மார்பில் நகக்குறிகள் உள்ளதை தலைவி பார்க்கிறாள். தலைவனோ குதிரை ஏறி வந்தேன் என்று கூறுகிறான். அதை கேட்ட தலைவி பரத்தையரை குதிரையாக உருவகித்து பின்வரும் சொற்களாக கூறுகிறாள். இப்பாடல் மதுரை மாநகர் வாழ் மக்களின் வாழ்வியலின் ஒரு பகுதியாக துப்புரவை பற்றி கூறுவதாக அமைந்துள்ளது. வீரனே, கதிரவன் தனது ஒளிக்கதிர்களை விரிக்கத் தொடங்கும் காலை நேரத்தில் மதுரை நகரில் மகளிர் சாணமிட்டு வாரி பெருக்கிய வீட்டு முற்றம் போல் உன்னுடைய மேனியில் அந்த குதிரைதான் கோடுகிறியதோ என்று அழகாக தன் கருத்தை எடுத்து கூறுகிறார். மதுரை மாநகரின் மாட மாளிகைகள் பற்றியும் பாண்டிய மன்னனின் அரண்மனை பற்றியும் பாதுகாவலர் பற்றியும் எடுத்துரைக்கும் ஒரு பாடல். அறிவார் யார் யாமொருனால் பெண்டிரம் ஆக செறிவார் தலைமேல் நடந்து மரிதிரை மாடம் உறிஞ்சும் மதுரையார் கோமானை கூட ஒரு நாள் பெற. அதாவது, வைகையாற்றில் எழும் அலைகளை தடுக்கும் உயர்ந்த மாடங்கள் நிறைந்த மதுரையை ஆளும் மன்னன் பாண்டியனை சேர்ந்து மகிழ ஒரு நாளை குறிக்க யார் இருக்கிறார்களோ அவனுக்கு நான் மனைவியாக ஆவதற்கு கட்டுக்காவல் மிகுந்த பாண்டியனின் அரண்மனை தலைவாசலை கடந்து போய் என் ஆவலை அவனிடம் சொல்லும் வழிவகை அறிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று முத்தல்லாயிரம் பாடல் குறிக்கிறது. மாசறு பொன் வளம்புரி முத்து காசறு விரை கரும்பு தேன் மலையிடை பிறவா மணி அலையிடை பிறவா அமிழ்து யாழிடை பிறவா இசை என்று கோவலனால் நலம்புனைந்துரைக்கப்பட்ட மானாய்க்கன் மகள் கண்ணகி. மதுரை வீதிகளில் அவளின் வரலாற்று சுவடுகள் இன்றும் காண கிடைக்கின்றன. வைகையை ஓடத்தில் கடந்து கோவலனோடும் கவுந்தி அடிகளோடும் தென்கரை ஏறியதாக இளங்கோ குறிப்பிடுகிறான். அது புல்லணிக் கலனையும் பொழிலும் பொருந்தி வெள்ளநீர் பண்ணையும் விரிநீர் ஏரியும் காய் குலைந்துங்கும் வாழையும் கழுகும் வேய்த்திரல் பந்தரும் விளங்கிய இருக்கை அறம்புரி மாந்தர் அன்றிச் சேரா புறஞ்சிறை மூதுர் புக்கன புரிந்தன் என மதுரையின் புறநகர் பகுதியை கூறுகிறார் இளங்கோ. 50 ஆண்டுகளுக்கு முன் தெப்பக்குளத்தை ஒட்டி தென்னஞ்சோலைகளாகவும் நீர்நிலைகள் நிறைந்த கலனி சூழ் பகுதியாகவுமே இந்த பகுதிகள் இருந்திருக்கின்றன. இன்றைய மாரியம்மன் தெப்பக்குளம் 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் திருமலையால் தனது அரண்மனை கட்ட தோண்டிய இடம். அங்குதான் முக்குறுணி பிள்ளையார் கண்டெடுக்கப்பட்டு அந்த மீனாட்சி கோயிலில் திருமலை நாயக்கர் வழிபாட்டு வைத்ததாக செய்திகள் உலாகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன் அது புறஞ்சேரி பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்றைக்கு அதனை சுற்றியுள்ள அனுப்பாநடி பகுதிகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அப்படித்தான் இருந்தன. அனுப்பாநடி காடுகளுக்குள் இருந்த நரிகளைத்தான் சிவபெருமான் பரிகளாக்கி அனுப்பி வைத்தார். அப்படி நரிகளை அனுப்பியதால் அது அனுப்பு நெறி என்று அழைக்கப்பட்டு பின் அனுப்பாநடியாக அழைக்கப்பட்டதாக அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். உலகம் உள்ளவரை உயிர்கள் உள்ளவரை ஏன் பூமி பந்தின் அணுக்கள் உள்ளவரை தமிழ் வேறு இல்லை மதுரை வேறு இல்லை அதனால் இரண்டும் ஒன்றாக்கி தமிழ் மதுரை என்று இனி அழைப்போம். வாழ்க மதுரை.
1: இலக்கிய வள நிகழ்ச்சியில் இருவரை இலக்கியங்களில் மதுரை சிறப்புரை வழங்கினார் ஆர். தொல்காப்பியன் அவர்கள்.

0: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: வணக்கம், நான் தான் உங்க பின்னணி பாடகர் பி.பி. பிரசன்னா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம். எப்போ

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய இரவு வணக்கங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளை இடைவிடாது ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இனி அடுத்து வரக்கூடிய பல நிமிடங்களுக்கு நேயர்களுக்கே பிடித்த விருப்பமான நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்றைய காற்றில் விரியும் கடித மலர்களில் நேயர்களது விருப்ப பாடல்களை காற்றில் தவளவிட காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். என்ன நேயர்களே, பல கடிதங்களை வானொலி நிலையத்துக்கு அனுப்பிவிட்டு நம்மளோட கடிதம் என்னைக்கு காற்றில் விருப்ப பாடல்கள் வளம்பெற காத்திருக்கும் தானே காத்திருக்கிறீங்க? இதோ உங்களது விருப்பங்கள் நிறைவேற உங்களது விருப்பங்கள் நிறைவேற இதோ காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் விருப்ப பாடல்கள் மட்டும் வளம் பெற காத்திருக்குது நேயர்களே. அந்த வரிசையில் முதலாவதாக விருப்ப பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, KS குமரன், அதாவது குமரன் காலனி கைத்தறி நகரிலிருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் பொன்மானே கோபம் ஏனோ அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு மேலும் விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஸ்ரீதேவி குமரன், சூர்யா நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி. இதுவும் அவர்களோட விருப்ப பாடல் காட்டில் தவள காத்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளை இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் அடுத்ததாக வளம்பெற காத்திருக்கக்கூடிய விருப்ப பாடல் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தாயார்குளம் தெருவிலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கிறது. ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி ஆகியோரோட விருப்ப பாடல் தான் இது. இந்த பாடலானது

தொடர்ந்து காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல், அதாவது 16 வயது நிலை திரைப்படத்திற்காக செவ்வந்தி பூ முடிச்சு அப்படிங்கிற பாடல் தான். இதை கேட்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் தெருவிலிருந்து ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி. இதோ அவர்களுடைய விருப்ப பாடல் காற்றில் வளம் வர காத்திருக்குது நேயர்களே. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள். இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி முழுவதுமாக நேயர்களோட விருப்ப பாடல்களை மட்டும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அடுத்த விருப்ப பாடலாக காற்றில் வளம் வர காத்திருக்கும் அந்த பாடல், அந்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த சௌத்ரி பிரகாஷ் அவர்களுடைய பாடல்தான். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் யாரும் விளையாடும் அப்படிங்கிற பாடல், நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக. இதோ பாடல் வருகிறது நேயரே.

நேரம் இரவு 9:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இணைந்திருக்கும் இந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் விருப்ப பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம்

விருப்பப்பாடல் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு அன்பான பண்பலை 103.3 எங்களின் பாச வணக்கங்கள் அப்படின்னு எழுதுறதோடு மட்டுமில்லாமல் அடிக்கோடிட்டு இந்த கடிதத்தை தொடங்கியிருக்கிறார். நாங்கள் பண்பலை 103.3 அன்பு ரசிகர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு கீழ்காணும் விருப்பப்பாடலை தாருங்கள், இதை கனிவோடு பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கூட்டமான ஒரு நேயர்களோட பெயர்கள் தான் இந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கு. சர்மிளா, அன்வரளி, ராணி, இந்திராணி, பிச்சைமணி, தங்கராசு, சுருளிவேல், ராதாகிருஷ்ணன், கங்காதரன் அப்படின்னு பல நேயர்கள் இணைந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் படிக்காதவன் பாடல் ஒரு கூட்டு கிளியாக. இதோ வருகிறது அந்த கிளி பாடல்.

நேரம் இரவு 9:45 ஆகாஷ்வாணி மதுரை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம்.

புறம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் இணைஞ்சிருக்கிறீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேயர்களோட விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக விளம்பர காத்திருக்கக்கூடிய பாடல் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். வில்லிவாக்கத்தை சேர்ந்த குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தென்றல் வரும் சேதி வரும் அப்படிங்கிற பாடல், பாழும் பழமும் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவோட குரல்ல. இதோ பாடல் வருகிறது.

மீண்டும் காற்றில் விரியும் கடித மலர் பகுதியில் அணைஞ்சிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள். காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து வளம் வரக்கூடிய நேயரோட விருப்ப பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேயர் இந்த கடிதத்தை அன்புடைய ஈர் அப்படின்னு அழகாக எழுதி அதை அடிக்கோடிட்டு எழுதியிருக்கிறாங்க. யார் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்கன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், மதுரை SS காலனி ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்களோட விருப்ப பாடல் தான் வளம் வர காத்திருக்குது. இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சின்ன சின்ன பூவே அப்படிங்கிற பாடல். இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் சங்கர் குரு. இவர் மட்டும் இல்லை நேயரே, இவரோட இணைந்து சரஸ்வதி, மீனாட்சி பாலாஜி, பூமாரி பாலகிருஷ்ணன் அப்படின்னு பல நேயர்கள் இணைந்து கேட்டிருக்கிறார்கள். இதோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் பாடல் வருகிறது.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் இரவு 10 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இசைச்சிறகாக வளம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இரவை இதமாக கழிக்கும் விதமாக பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் முதலாவதான பாடல்,
1: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றான்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இசை சிறகாக மனதை வருடி கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. பட்டுச்சிறகில் விளம்பர காத்திருக்கும் அடுத்த பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கார்த்திக், கிரிஷ் மற்றும் ஹரிணியோட குரல்கள்ல.

நேரம் இரவு 10:13. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரவை ரசிக்கும் இனிய பாடல்களோடு இது பட்டு சிறகு. இனிவரும் பாடல் மின்னலே திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

இதயம் வருடும் மெல்லிசை பாடல்களாக இது பட்டு சிறகு. இனி வரும் பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக அருண் மற்றும் கிறிஸோட குரல்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட்டுச்சிறகு நிகழ்ச்சி நமக்காக தரும் அடுத்த பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிஸ் ராகவேந்திராவோட குரல்களில்.

மனம் நிறைந்த மெல்லிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது பட்டு சிறகு. இனி வரும் பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் கவிதா பட்வாலோட குரல்கள்ல.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இரவை இதமாக கழிக்க இதயம் நிரப்பும் இனிமையான பாடல்களாக இது பட்டு சிறகு. மாணிக்க விநாயகம் ஹரிணியோட குரல்களில் ஜெயம் திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டுச்சிறகில் ஒலிக்கும் அடுத்த பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில். பட்டுச்சிறகில் ஒலிக்கும் அடுத்த பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் பட்டுச் சிறகுகள் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலர் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடல்.

நிலையத்தில் நேரம் 10:59:14. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 5:50 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19ஆம் நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள், மே மாதம் 9ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் எண் 257. 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ புகைப்பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கல்லிடை குறிச்சி ஸ்ரீ வம்சவிருத்தீஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்கிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, நாளை தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள், இதில் விருந்தினர் விருப்பம். ஓய்வு பெற்ற பாஸ்கர் அவர்கள் வெள்ளி வேளம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து அவரது விருப்ப கானங்களாக வளம் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள், காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து. 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. அதனைத் தொடர்ந்து 11:30 ஸ்டெம்புடு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதிய. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதிய மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ரெண்டு 2:30 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். அதனைத் தொடர்ந்து 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது கிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். அதனைத் தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நமது ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மேற்கு தேனும் பாலும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 5:50 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். தொடர்வது 11 மணி 5 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். மனதை வருடி செல்லும் இதமான பாடல்களுடன் வளம் வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து கே டி சந்தானம் வரிகளுக்கு, ஏஎம் ராஜா இசையில், ஏஎம் ராஜா மற்றும் பி சுசிலா குரல்களில் இதோ பாடல்.

தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராம்மூர்த்தி இசையில் பி. சுசீலா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீ

மனதை வருடி செல்லும் இதமான பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆனந்தி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலாவின் குரலில் இதோ பாடல்.

பயணம் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் பாடல் இதோ.

மனதை வருடி செல்லும் இதமான பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அறிவாளி திரைப்படத்திற்காக ஏ மருதகாசி வரிகளுக்கு எஸ் பி வெங்கட்ராமன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து உடுமலை நாராயண கவி வரிகளுக்கு டி ஆர் பாப்பா இசையில் கே ஜமுனா ராணி குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆயிரம் காலத்து பயிர் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆயிரம் பொய் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு வி. குமார் இசையில், பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

மனதை வருடிச் செல்லும் இதமான பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக கொத்தமங்கலம் சுப்பு வரிகளுக்கு எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில் பி பானுமதி விஜயசிம்மன் ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் இதோ. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து KS கோபாலகிருஷ்ணன் இசையில், வரியில் ஜி ராமநாதன் இசையில், பி சுசிலாவின் குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் அதிகாலை மணி 5

49 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விபுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மொழி.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த

0: அந்தனா ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்தனா ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

சரி நீ தாதா, சரி நீ தாதா, சரி நீ தாதா, குழ

0: பழனி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்து போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
2: நான் முருகன் அடிமை அம்மா.
0: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா?
2: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: மாங்கனி
1: மாங்கனி என் மாய மோகினி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

அப்படியா? தாய் விரிச்சு படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை இரண்டும் நீளுது. தொட்டாடுகிறையே தனியா ஒதுங்குறையே விட்டா, இள வயசு வருமா இரள்கள் மேலே பட்டா உடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வாலிபத்தின் லீலை காண காலை என்ற மாலை என்று அழைத்தேன் ஓடிவா. வாலிபத்தின் லீலை காண காலை என்ன மாலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையின் இன்றைய மங்களநாதம் பகுதியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜான நயதம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதி தாளம்.

அருள்மணி மாலையில் மங்களநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயணா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நம சுத்த தன்யாசி ராகம் கண்டச்சாபு தாளம்.

மங்களநாதத்தில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம் வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒக்கபரி கொக்கபரி எனத் தொடங்கும் அன்னமாச்சாரியா சாகித்யம் கரஹரப்பிரியா ராக